0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: मुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
3: Sir! Yes, sir!
4: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Singer Hariharan.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தன்னுடைய ஒரு நாளிலே மூன்றில் இரண்டு பங்கை தன்னுடைய வளர்ச்சிக்காக, மேன்மைக்காக, தன்னுடைய நன்மைக்காக ஆக்கப்பூர்வமாய் பயன்படுத்தாத ஒருவன் தனக்கு தீமை தருகின்ற ஏதோ எதிர்மறையான ஒன்றிற்கு அடிமையாயிருக்கிறான் என்பதுதான் பொருள் என்கிறார் ஃப்ரெட்ரிக் நீட்சே அவர்கள். ஒரு நாளை மூன்று பாகமாக பிரித்துக் கொள்ள சொல்கிறார். ஒரு பாகத்தை கூட விட்டுவிடுங்கள், இரண்டு பாகத்தையாவது உங்களுடைய நன்மைக்காக செலவிடுங்கள். இதிலே நம்முடைய நன்மை என்பது நாம் செய்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உள்ளடக்கியது. அதிலே மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி, மற்றவர்கள் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு, இவை அனைத்தும் அடக்கும். உங்கள் நன்மைக்காக எனும் பொழுது அதை முழுக்க முழுக்க சுயநலமாகவே நாம் கருத்திலே கொண்டுவிடக் கூடாது. சுயநலம் என்பது நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதுதான். அப்படி இல்லாமல் எல்லா விதங்களிலும் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயலை நாம் செய்வதுதான் நமக்கு நன்மை தருகின்ற முயற்சியாக இருக்க முடியும். அப்படி இதை நேர்மறையாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படியாக ஒரு நாளினுடைய ஒட்டுமொத்த கால அவகாசத்திலே மூன்றில் இரண்டு பங்கை நல்ல நல்ல செயல்களை செய்வதற்கு மட்டுமே நீங்கள் செலவிட்டால் மட்டுமே நீங்கள் தீமையின் பால் அகப்படாமல் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக, மகிழ்ச்சிகரமாக, நிம்மதிகரமாக வழிநடத்த முடியும் என்பது நீட்சே அவர்களினுடைய கருத்து. இதை கட்டாயம் நம் கருத்திலே நாம் வைத்துக் கொண்டு இந்த நாளை அணுகுவோம். நம் வாழ்வின் மிக நல்ல ஒரு நாளாக இந்த தினத்தை நாம் மாற்றுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கலையே உனது கிரீடம் தோழாதீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா
1: அண்டம் யாவையும் வெல்லும் நாள் வரை ரெண்டு கண்களும் தூங்காவரம் புயல் வேளையில் கடல் தூங்கும்

0: That's it. We're done.
1: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. இயல்பாகவே இழப்பு என்கின்ற ஒரு வார்த்தை நமக்கு எதிர்மறையான ஒரு பொருளைத்தான் தருகிறது. நம்மிடம் இருந்து எதையோ நாம் இழக்கிறோம், அதாவது நம்மிடம் இருக்கின்ற ஒன்று நம்மை விட்டு செல்கிறது. இப்படி பொருள் கொள்ளும் பொழுது அது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, கவலையை கொடுக்கிறது, இல்லையா? ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை இழப்பது, நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நம்முடைய நட்பு வட்டத்திலே அல்லது உறவினர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களின் உறவை இழப்பது, இதுவரை நம் மனதிலே எழுந்து வந்த தீய எண்ணங்களை இழப்பது, நமக்கு பயன்படாமல் நமக்கு பாரமாயிருந்த பொருட்களை இழப்பது, இவையெல்லாம் இயல்பாக நடக்காது. நாமாகத்தான் அந்த இழப்பை உருவாக்க வேண்டும் எனும் போது, அது நமக்கு நிச்சயம் நன்மையை மட்டுமே செய்யும் எனும் போது, இழப்பு என்கிற வார்த்தை கூட அங்கே நல்ல அர்த்தத்தை பெறுகிறது. அதுபோலத்தான் ஒன்று நம்மிடத்திலே வந்து சேருகிறது, நிறைகிறது என்பதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நேர்மறையாக பொருள் கொள்கிறோம். ஆனால் எது வந்து நம்மிடத்திலே சேருகிறது, நமக்கு தீமை தருகின்ற ஒன்று நம்மிடத்திலே வந்து சேரும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல விஷயம் இல்லை. ஆகவே வருவதெல்லாம் நன்மை, போவதெல்லாம் தீமை என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. நாம் நம்மிடத்திலே என்ன வந்து சேருகிறது, எது நம்மிடம் இருந்து விலகுகிறது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வருவதையெல்லாம் வரவேற்றுவிடக்கூடாது, நமக்கு வளம் சேர்ப்பதை மட்டுமே வரவேற்க வேண்டும். அதுபோல எது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியதோ, அது எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகும்படியாக அதை இழப்பதற்கு நாம் முதலிலே துணிய வேண்டும். நன்மையை மட்டுமே அனுமதித்து தீமை அனைத்தையும் வெளியேற்றுகின்ற ஒரு வல்லமை நம்முடைய உள்ளத்திற்கும் செயலுக்கும் ஏற்படுமேயானால் நம் வாழ்க்கையை மிகச் சுலபமாக நாம் சுத்திகரித்துக் கொண்டு விடலாம். ஆனால் அந்த பழக்கம் அத்தனை சுலபமானது அல்ல, பயிற்சியால் மட்டுமே நமக்கு கைவரக்கூடிய ஒன்று. மிக கவனமாக இன்றிலிருந்து அதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய சிந்தனையையும் செயலையும் அமைத்துக் கொள்வோமேயானால் வெகு விரைவிலேயே நம்முடைய வாழ்க்கையின் தரம் மேம்படும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: 99.4. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஸ்பெஷல் பிரேக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 14 தேதியான இதே தினத்துல கடந்த காலங்கள்ல வெவ்வேறு ஆண்டுகள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பற்றி முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1752 ஆண்டு பிரிட்டன் சாம்ராஜ்யம் மற்றும் அதனுடைய காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளிலே அதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த ஜூலியன் நாட்காட்டி முறை கைவிடப்பட்டு கிரிகோரியன் நாட்காட்டி முறை முதன் முதலாக கடைபிடிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். கிறிஸ்தவ தலைமை மதபோதகராக இருந்த போப் கிரிகோரி அவர்கள் அதற்கு முன்பு வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த ஜூலியன் நாட்காட்டி முறையிலே பல மாறுதல்களை செய்து தன்னுடைய பேரிலே ஒரு புது காலக்கணக்கை அறிமுகப்படுத்தினார். இதிலே முன்பு கடைபிடிக்கப்பட்டிருந்த ஆண்டு கணக்கிலிருந்து 11 தினங்கள் முழுவதுமாக விலக்கப்பட்டு புதுமுறை அமலுக்கு வந்தது. அந்த வகையிலே 1752 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே 11 தினங்கள் விடுபட்ட நிலையிலே புது நாட்காட்டி முறையானது அமலுக்கு வந்தது. அதற்கு பின்னர் மார்ச் 25 தேதி அன்று கடைபிடிக்கப்பட்டு வந்த ஆண்டினுடைய துவக்கமானது ஜனவரி 1 தேதிக்கு மாறுதல் அடைந்தது. இந்த முறை அப்போது ஆட்சியிலே இருந்த பெரும் சாம்ராஜ்யமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால் பெரும் பிரபலமான ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இதேபோல் 1867 ஆண்டு முதலாளித்துவத்தை பெருமளவிலே எதிர்த்து தொழிலாளர்களினுடைய புரட்சிக்கு வழிவகுத்தவரான கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய புகழ்மிக்க தாஸ் கேபிட்டல் என்கிற புத்தகத்தை வெளியிட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1886 ஆண்டு டென்னசி பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் கே ஆண்டர்சன் என்பவர் தட்டச்சு இயந்திரத்திலே பயன்படுத்தக்கூடிய ரிப்பன் அதனை முதன் முதலாக கண்டறிந்து அதற்கான காப்புரிமை பெற்றார். கிறிஸ்டபர் ஷோல்ஸ் என்பவராலே கண்டறியப்பட்ட தட்டச்சு இயந்திரத்திலே முதன் முதலாக பருத்தினாலே செய்யப்பட்ட ரிப்பன்கள் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு சில்க் என்று சொல்லப்படுகிற பட்டினாலே செய்யப்பட்ட ரிப்பன்கள் தட்டச்சு செய்வதற்கு உதவியாக பயன்படுத்தப்பட்டு வந்தன என்பது இந்த தட்டச்சு இயந்திரங்களினுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சுவாரஸ்யமான தகவல்கள். அந்த வகையிலே திரு ஜார்ஜ் கே ஆண்டர்சன் அவர்களினுடைய கண்டுபிடிப்பானது தட்டச்சு இயந்திரத்திற்கு பெருமளவிலே உதவக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக உலகத்திற்கு அறிமுகமான தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் பயன்தரத்தக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல் இது புத்தம் புது காலை. Watch out, I'm a baby.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock evening evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நீங்கள் பசித்திருக்கின்ற ஒரு வேளையில் உங்கள் பசியை தீர்க்கக்கூடிய உணவு பத்தடி தூரத்தில் உணவு மேஜையிலே இருக்கிறது எனும் போது நாம் என்ன செய்வோம்? எழுந்து அந்த பத்தடி தூரம் நடந்து உணவு மேஜை அருகே சென்று அமர்ந்து அந்த உணவை எடுத்து உட்கொண்டு பசியை தீர்த்துக் கொள்வோம், இல்லையா? இப்படித்தான் வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அடைவதற்கு நாம் முன்னேற வேண்டும், அதாவது முயற்சிக்க வேண்டும். நீங்கள் பசி எடுக்கிறது என்பதை உணர்ந்த பிறகும் கூட, நமக்கான உணவு பத்தடி தூரத்திலே இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருந்தும் கூட எழுந்து நடந்து வந்து அந்த உணவை எடுத்து உட்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் இருந்த இடத்திலேயே அமர்ந்து பசிக்கிறது பசிக்கிறது என்று அங்கிருந்து நகரவில்லை என்றால் உங்கள் பசி எப்படி தீரும்? நான் வீட்டில் இருக்கின்ற யாரையாவது கூப்பிட்டு அங்கிருந்தபடியே உணவை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுக்க சொல்லி சாப்பிடுவேன் என்று நீங்கள் பதில் சொன்னால் அதுவும் கூட ஒரு விதமான முயற்சி தான். நீங்கள் கேட்டால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற அளவிலே அந்த உறவை நீங்கள் நல்ல முறையிலே பராமரித்து வருகிறீர்கள் என்பதும் அதற்கு பொருளாகிறது. ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு நன்மை செய்கின்ற எது ஒன்றுமே நாம் இருக்கின்ற இடம் நோக்கி தானாக வந்து சேராது. இன்றோ நேற்றோ அதற்காக நீங்கள் முயற்சித்திருக்க வேண்டும். அதை நீங்கள் அடைவதற்கான தகுதியை முதலிலே நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். அது கண்டிப்பாக நம்முடைய முயற்சியினால், நம்முடைய செயல்பாடுகளால் மட்டுமே சாத்தியப்படும். ஆகையினாலே எப்போதும் இயங்கு தயாராயிருங்கள். முயற்சிப்பதை மூச்சு விடுவதைப் போல இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல முயற்சிகள் நல்ல நல்ல பலன்களை கட்டாயம் உங்களுக்கு வழங்கும். ஆகவே நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற எவர் ஒருவருமே முயற்சி செய்வதிலே ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள். அது அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றே இந்த தினமே அந்த அற்புதம் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பும், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு புது வாரம் ஆரம்பிச்சிருக்கு. மண்டே மார்னிங்கே ஒரு மேட்னஸ், டிராஃபிக் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. அதனால தான் எனக்குமே கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆக வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், அதுவும் நம்ம ஊத் மேத்தா ரோடு இருக்கு பாருங்க, ஊத் மேத்தா ஜதப் ஸ்ட்ரெச் இருக்கே, அப்பப்பா அங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நேரமும் அங்கே வந்து ஒரு டிராஃபிக் கண்டிஷன் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்களா? ஐ மீன், நான் தான் லேட்டாக கவனிக்கிறேன்னு ஒன்றும் தெரியல. இந்த ஹெல்த் கேர் சிட்டி சிக்னல் இருக்கும்ல, நம்ம ஊத் மேத்தாக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடிய அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு லேன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன்னா வழக்கமாக நம்ம வந்து நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி ஓட்டிகிட்டு வரும்பொழுது அதில் ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா டக்குன்னு நம்மளால கவனிக்க முடியும் இல்லையா? ஸோ ஐ குட் சி தட். இன்னைக்கு தான் வந்து நான் கவனிச்சேன் ஒரு லேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போகிற லேன்ல இருந்து அப்படி போனோம்னா எந்த லேனுக்கு லீட் பண்ணணும் தெரியும். பட் அந்த லேனுக்கு பக்கத்தில் லெஃப்ட்லேயே இன்னொரு லேன் இருக்கும்போது ஆஹா ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிட்டு இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வந்து அகாமடேட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாட் ஜஸ்ட் இன் துபாய், ஆல்சோ ஷார்ஜா அண்ட் மற்ற எமிரேட்ஸ்லயும் இல்லையா? அதனால நம்மளும் வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நோக்கி போயிட்டே இருப்போம். ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட். நமக்கு இங்க வந்து மண்டே மார்னிங், ஆனா ஊர்ல எல்லாரும் நீங்க செம்ம ஜாலியா இருப்பாங்க இல்ல? ஏன்னா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ கொண்டாடுறவங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். ஸோ விநாயகர் சதுர்த்தி அதுவுமா இன்னைக்கு அங்க வந்து ஹாலிடே வேற, கைண்ட் ஆஃப் ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி இல்லை. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாட்கள். ஸோ அப்படியெல்லாம் ஜாலியாக ஊருக்கு போகிற மக்கள்லாம் ஊருக்கு போயிட்டு ஃபேமிலியோட கொண்டாடிட்டு நாளைக்கு காலையில் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் இன் டு தி சிட்டிஸ் நம்ம பார்த்தோன்னா பயங்கர கன்ஜெஷன் இருக்கும் இல்லை? ஸோ இதெல்லாம் நமக்கு பழகி போன ஒன்று தான். எனிவே, ஸோ அப்படி கொண்டாடுறவங்களுக்கு இன்னும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி விஷஸ். அண்ட் இங்கே என்ன, ஆஸ் யூஷுவல் ஒரு புது வாரம், பிஸியான ஒரு வாரம். செப்டம்பர் 14 ஓடு ஓடுனு ஓடுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஓட்டத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நேரத்துக்கு சாப்பிட்டு வீட்டில் பேச வேண்டிய கிட்டலாம் பேசிட்டு உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போவீங்களாம், சரியா? அண்ட் 2 பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ராஜா ராணியிலேருந்து ஒரு பாட்டு, அப்புறம் பிரேக்லேருந்து இன்னும் ஒரு பாட்டெல்லாம், பிரேக் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன், கேளுங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், எங்கிருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறது அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA தான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, எந்த ஊர்லேருந்து வர எந்த நாட்டிலேருந்து கேட்குவீங்கன்ட்டு, சரியா? குட் மார்னிங்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: விநாயகர் சதுர்த்தி வருது, நம்ம வீட்டு விநாயகரை வரவேற்க ரெடியா? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பூக்களும் அழகான மண் விநாயகர் சிலைகளும் இப்போது யுஏஇல நம்ம பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும்.
1: அதோட ஒரு ஸ்பெஷல் நியூஸ், நம்ம ஊரு மல்லிகை பூவை நேரடியா எக்ஸ்போர்ட் பண்ணி இப்ப பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமேல் மல்லிகை பூ வேணும்னா பெருமாள் ஸ்டோர்ஸ் அணுகுங்க. பெருமாள் ஸ்டோர்ஸ், நம்ம ஊர் மனம் அமீரகத்திலும். மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாமன்
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
5: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

தமிழி

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அபுதாபி மொபிலிட்டி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 14 திங்கட்கிழமையான இன்னிலிருந்து வாகன ஓட்டிகளுடைய கவனத்திற்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அபுதாபியில் இருக்கிற ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் ரோடு இருக்கு இல்லையா, E311, ஷேக் சயீத் பின் சுல்தான் தெரு மற்றும் அல் கலீஜ் அல் அரபி தெரு, இந்த மூணு ரோடுக்கும் நடுவில் செல்லக்கூடிய இந்த ரோடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக வரம்பு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் லிமிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 120 km/h இருந்தது, இப்போ 100 km/h வந்து கம்மி பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அபுதாபி மொபிலிட்டி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிடக்ஷன் இன் ஸ்பீட் இன்னிலிருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. அண்ட் இன் ஜென்ரலே வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அபுதாபியில் வந்து இந்த பஃபர்லாம் கிடையாது, நமக்கு 20 km பஃபர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது கூடவே சேர்த்து இப்போ ஸ்பீடும் வேற கம்மி பண்ணியிருக்காங்க, அதனால 100 km/h ஸ்பீடுக்குள்ள இந்த ரோட்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போகணும்.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: சரீர அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஆல் ரைட், டிராஃபிக் ஆஹா ஓஹோன்னு இருக்குது. முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் 311ல் என்னது இது, மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது வெவ்வேறு இடங்களில், ஷார்ஜாவில் அண்ட் தென் ஃபர்தர் டவுன் மொஹேஸ்னா கிட்டலாம் வரும்பொழுதும் டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய பார்க்க முடியுது. ஆல்சோ கப்பல் ஆஃப் கிராஷஸும் தெரியுது. அண்ட் இது என்ன ரோடு, இது S116. ஆமாம், S116லையும் நம்ம வந்து பார்த்தோன்னா மலிஹா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் ஏரியா கிட்ட நம்ம பார்த்தா ஒன்று ரெண்டு கிராஷஸ் ஆகிருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக பார்க்க முடியுது. And then வேற எங்க, ராசல்கூர் ரோடு, அல்கேல் ரோடு, 611, E11, எல்லா ரோட்லயும் வந்து டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாம இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் டிராபிக் நம்ம பார்த்தோம்னா இந்த 311 ஆஃப் இந்த துபாய் ஆட்டோ ரோம் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒட்டி வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல நம்ம பார்த்தோம்னா பயங்கர டிராபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் JVTலயுமே வந்து இந்த ஸ்கூல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெச்ல நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. அதனால அங்க ரெண்டு டைரக்ஷன்லயுமே லைக் போத் சைட்ஸ் டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எதை சொல்றது, எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளவு டிராஃபிக் கன்ஜெஷன், ஒன்னே ஒன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், சேஃபா டிரைவ் பண்ணுங்க. டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: You are listening to 89.4 Tamil FM. We'll be back after a short commercial break.
3: எனக்கு சக்கரை வியாதி.
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 7:48 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டு, நீங்க கேக்குற பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். 800-8940 நீங்க கால் பண்ணி என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு, அடுத்த ஒரு மணி நேரம் அதாவது 8:00 to 9:00 நீங்க தவறாம கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன், ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் வர போறாரு. ஸோ அவர் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாரு. அதனால மறக்காம கேளுங்க அடுத்த ஒரு மணி நேரம், சரியா? அண்ட் நவ் யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் கிருஷ்ணா.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன்.
0: வீக்கெண்ட் எப்படி போச்சு? வெரி குட், வெரி குட். நான் நல்லா இருக்கேன். அப்புறம் மண்டே மார்னிங் எப்படி, பிஸி ஆரம்பிச்சாச்சா?
1: வெரி
0: குட். சேஃபா டிரைவ் பண்ணுங்க, ஜாலியா டிரைவ் பண்ணுங்க. என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு? என்ன பாட்டு? எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னாருல்ல, அதனால ஜிங்சிகா பாட்டு வேணா ப்ளே பண்ணலாமா? சில்லாக் சாங் ஆஃப் தி ஆரா வந்து அந்த பாட்டு நான் ப்ளே பண்றேன். அண்ட் தென் கமிங் பேக் டு ஆர் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் யார் யார் நிறைய பேர் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. யார் யார் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒன்றுனா பார்ப்போமா. நம்ம யுவராஜ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யுவராஜ் என்ன சொல்லியிருக்காரு? திஸ் இஸ் யுவராஜ் ஃப்ரம் ராசல்கேமா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நஃபி, நௌபல் அண்ட் சிவா இருக்காங்க. துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகிட இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள் கொடுத்துருக்காரு. நன்றி. இளவரசன் பிரபாகரன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவங்களுடைய அம்மா அப்பா, ஓகே, இளவரசனுடைய அம்மா அப்பா வந்து வெட்டிங் ஆனிவர்சரியை முன்னிட்டு புர்ஜ் கலீஃபா விசிட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் விஷ் தெம் அப்படின்ட்டு அழகாக ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காரு. இட்ஸ் சச் அ ஜாய் இல்லை, நம்ம அம்மா அப்பாவை வந்து இப்படி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களுக்கு. சின்ன வயசில் நம்மளும் அவங்க கூப்பிட்டு போயிருப்பாங்க, பட் இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஃபீலிங். நம்ம அப்பா ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காரு. ஸோ ஸ்வீட், அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரி விஷஸ் சொன்னோன்னு சொல்லிவிடுங்க எங்கள் சார்பா. அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் சின்னு அவங்களுடைய பர்த்டேவை கொண்டாடுறாங்களாமா? ஸோ சின்னுக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. கணேஷ் முரளி வந்து அவர் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பிக்சர் எல்லாம் அனுப்பிட்டு ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி அனுப்பியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துகள். ரோஷன், குட் மார்னிங். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, தி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ட்டு அவருடைய ப்ரொஃபைல் நேம். வெரி நைஸ், ஓகே. அவரும் வந்து விநாயகர் சதுர்த்தி விஷஸ் கொடுத்துருக்காரு. அல்தாஃப் ஹுசேன், குட் மார்னிங் டு யூ டூ. கிரண் சேவியர், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே உங்களுக்கும். செல்வராஜ், உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். லின்சன், குட் மார்னிங். புனிதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆஹா, புனிதாவும் அதே ஃப்ரெண்டு சின்னுக்கு மெசேஜ் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்களே. அப்போ நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்கு மெசேஜ் அனுப்புறீங்களா? ஓகே கீர்த்தனா, ஹோப் யூ டூயிங் குட். என் ஃப்ரெண்ட் சின்னுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு இளவரசன் ஃபேமிலியோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். ஓகே, அப்போ எல்லாம் ஒரே ஃபேமிலி, நைஸ். எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். உவேலா ஷார்ஜாவில் இருக்காங்க. ப்ளீஸ் விஷ் ஹர் அ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு இருக்காங்க. விஷிங் சின்னு அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. சித்திக், உங்களுக்கும் காலை வணக்கம். அப்புறம் வெரியார் ஜஃப்ரான், தற்பொழுது அபுதாபியிலிருந்து அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை எனது நண்பர்களான ஃபர்வீஸ், ஹிசாம், சஹரன், அஸ்கி, ஷியா மற்றும் கலைவேந்தன் எல்லாருக்கும் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹவு ஸ்வீட். அப்புறம் நிவாஸ், உங்களுக்கும் குட் மார்னிங், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தினேஷ், குட் மார்னிங், ஹாவ் அன் அமேசிங் டே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன பண்ணலாம் இப்போ? அடுத்துதான் நம்ம முகமது கேட்ட பாட்டு, அதை நான் ப்ளே பண்ணுறேன். அந்த பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு மணி நேரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தவறாமல் கேளுங்க. நம்ம கூட டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிறாரு. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி அவர் ஷேர் பண்ண போகிறாரு. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே வித் அஸ்.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அரேபியன் வர்த்தக சந்தை எனப்படும் ATM கண்காட்சி இன்று துபாயில் தொடங்குகின்றது. சர்வதேச பயணம் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்கள் 4 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றனர். வணிகம், தொழில்துறை தொடர்புகள் மற்றும் முக்கிய விவாதங்கள் இடம்பெறவுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரான் போரினால் கடந்த 7 மாதங்களாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பிறகு பயணம் மற்றும் சுற்றுலாத்துறை தனது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது குறித்து இந்த நிகழ்வில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. துறையின் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா நிபுணர்கள், மீட்பு நடவடிக்கைகள், எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் வரும் மாதங்களில் சர்வதேச பயணத்துறையின் நிலவரம் குறித்தும் விவாதிக்க உள்ளனர்.
1: உலக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் உள்ள 4 நகரங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த சாத்தியமான ஆபத்து குறித்த எச்சரிக்கைகள் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளன. ஏமனில் செயற்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் சவுதி சிவில் பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. நஜ்ரான், கமீஸ் முஷாயித், ஜிஷான் மற்றும் அபா ஆகிய 4 நகரங்களுக்கு சவுதி சிவில் பாதுகாப்புத்துறை முன்னெச்சரிக்கை வெளியிட்டிருந்தது. இதில் கமீஸ் முஷாயித் மற்றும் அபா நகரங்களுக்கு இடையில் 2வது முறையாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து அந்த எச்சரிக்கைகள் மீண்டும் தளர்த்தப்பட்டுள்ளன. இன்று சவுதி சிவில் பாதுகாப்புத்துறை அனைத்து பாதுகாப்பாக உள்ளது என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஏமனின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளையும் நாட்டின் வடக்கு பகுதிகளின் பெரும்பகுதியையும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: விநாயக சதுர்த்தி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடந்த 11 மற்றும் 12 தேதிகளில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் மூலமாக சுமார் 231,450 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து 14 மற்றும் 15 தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் சென்னை திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எவ்வித சிரமமுமின்றி சென்னை திரும்புவதற்காக வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோன்று நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் அரிய வகை கனிமங்களை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். டெல்லியில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. மாநாட்டின் கடைசி நாள் அமர்வு நேற்று நடைபெற்றது. காலை 10:30 மாநாடு தொடங்கியதுடன் 10:35 பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 10:50 பின்னர் பொது அமர்வு தொடங்கியது. இதன்போது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலையான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் டெல்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது. எந்தவொரு பிரச்சினையையும் ஒரு பிராந்தியத்தோடு முடிவது கிடையாது. சிறு பிரச்சினை கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கின்றது என்றார். இந்த நேரத்தில் உலகளாவிய சவால்களை பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை கருத்தில் கொண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பில் பெருந்தொற்று தடுப்பு திட்டம், இயற்கை பேரிடர் தடுப்பு திட்டம், விநியோக சங்கிலி ஒத்துழைப்பு திட்டம் ஆகியவற்றை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரிக்ஸ் ஸ்டார்ட் அப் புத்தாக்க நிதியம் உருவாக்கப்பட உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பிரிக்ஸ் டிஜிட்டல் வேளாண்மை திட்டம் செயற்படுத்தப்படும். எந்தவொரு நாடும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் அரிய வகை கனிமங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் யால தேசிய வனத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் வளாகங்களை இன்று முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் அக்டோபர் 15 தேதி வரையான காலப்பகுதியில் அவ்வளாகங்கள் மூடப்பட்டிருக்கும் என வன சீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அப்பகுதியில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. யால தேசிய வனம் 44 பாலூட்டி இனங்கள், 215 பறவை இனங்கள், 47 ஊர்வன இனங்கள் மற்றும் 21 மீன் இனங்களின் வாழிடமாக திகழ்கின்றது. இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமுள்ள காலம் ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை என்பதுடன் இம்முறை சுற்றுலா பருவ காலத்தை எல் நினோ நிலைமை கடுமையாக பாதித்துள்ளது. அதிக வெப்பமான வானிலை காரணமாக யால தேசிய வனத்தின் பல நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதுடன் இதனால் பூங்காவில் வாழும் விலங்குகளுக்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய மகளிருக்கான T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி சாம்பியனானது. நேற்று நடைபெற்ற இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியதுடன் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ஓட்டங்களை குவித்தது. இந்திய அணி சார்பில் ஷஃபாலி வர்மா 39 பந்துகளில் 68 ஓட்டங்களை அதிகபட்சமாக விளாசினார். ஸ்மிருதி பந்தனா 59 ஓட்டங்களை பெற்று ரன் அவுட் ஆனார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் மித்தாலி அயோத்யா, சமரியா தபத்து மற்றும் சமுதி பிரபோதா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர். 184 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 111 ஓட்டங்களுக்குள் 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்திய மகளிர் அணி 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியின் ஆட்டநாயகியாகவும் தொடரின் ஆட்டநாயகியாகவும் இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்வானார். நடைபெறவிருந்த பரிசளிப்பு விழா சுமார் 50 நிமிடங்கள் தாமதமானது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சராகவும் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராகவும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராகவும் உள்ள மொஹசின் நக்வியிடம் இருந்து வெற்றி கோப்பையை பெற இந்திய மகளிர் அணி மறுத்தது. இந்திய அணி தங்களுக்குள் சிறந்த களத்தடுப்பாளருக்கான பதக்கத்தை வழங்கிக் கொண்டது. இந்த பதக்கத்தை அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளர் முனிஷ் பாலி வழங்கினார். நந்தினி சர்மாவுக்கு சிறந்த களத்தடுப்பாளருக்கான பதக்கத்தை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCI-இன் செயலாளர் தேவஜித் சைக்கியா வழங்கினார். BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இலங்கை அணிக்கான பதக்கங்கள் வழங்கப்பட்ட பின்னர் பரிசளிப்பு நிகழ்ச்சி திடீரென முடிவுக்கு வந்தது.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வெப்பநிலை அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு வேளைகளில் ஈரப்பதம் அதிகரிக்கும் நிலையில் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். உள்ளக பகுதிகளில் 41 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 26 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month.
5: Singer Hariharan.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பிஸியான மண்டே மார்னிங். இன்னைக்கு காலையில வந்து ஷோ ஆரம்பிக்கும் போதே அதுதான் சொன்னேன், எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இல்ல, அதுக்கு நடுவில் நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பாத்துக்க மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட ஒரு டாக்டர் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யார் ஜாயின் பண்ண போறாங்கன்ட்டு. ஆன் தேட் நோட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன், ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபி சர்ஜன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல்ஸ் டு ஆர் ஷோ. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா டாக்டர்? சோ அந்த பயத்தினாலேயே வந்து நிறைய பேர் சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து அப்படியே பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. டாக்டர் கிட்ட போகிறதுக்கே பயந்துப்பாங்க. அண்ட் மெயின் ரீசன் என்னன்னா, ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அண்ட் அந்த பிரச்சனை வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு சர்ஜரி அது இதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற அந்த பயத்திலேயே வந்து நிறைய பேர் ஜஸ்ட் கீப் இக்னோரிங் இல்லையா. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து அந்த பயத்தை போக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: First of all, good morning and a very good day also.
0: Yes.
1: Happy Vinayaka Chaturthi to all the Tamil Nadu people.
0: To you too, yeah. Doctor. Yeah.
1: Good to meet you and talk to you about this healthcare.
0: Mm.
1: Correct us on the Madhuri, most of the patients doesn't come here because of the bayatnala.
0: Now,
1: if we categorize it, there are clinically three different types of patients.
0: Okay.
1: Let's see. Classify panita. Abdominal and general surgery.
0: Okay.
1: Proctology. Proctology is the piles, the fissure in the area. Varicose vein. In the moon specialty, the moon area, the key area, the patients.
0: Varicose vein.
1: வெரி சீரியஸ் ஸ்டேஜ். ஃப்ரீக்வெண்டா வலி வரும், அப்புறம் அந்த இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கும், தூங்கும் போது அந்த அந்த வலியினால் எழுந்துப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, பட் இந்த ஃப்ரீக்வெண்டாக வரும்போது நம்ம அதை அப்படி அது இக்னோர் பண்ணுறது இஸ் நாட் குட்.
0: நாட் குட்.
1: த வாரன் சைன் இஸ் வென் தி ஹேவ் சில பேஷன்ஸ் இந்த வலினால நைட் எழுந்துப்பாங்க. ஸோ தட் ஆல் டு பி இவாலுவேட்டட். லைக் சிம்பிளாக ஃபார் ஸ்கேன் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாலே இந்த டிசீஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்.
0: பயந்துக்க
1: வேண்டாம் தான் ஒரு சிம்பிள் அட்வைஸ் ஃப்ரம் அ டாக்டர். எதுவுமே நம்ம இனிஷியலி வந்தா கரெக்ட் பண்ண முடியும். அது பயங்கரனால என்ன ஆகும், அந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தி தான் ஆகும்.
0: யா, அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஈஸி இல்லீங்களா? ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கும் ட்ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அண்ட் பேஷன்ட்ஸ் ஆலயும் வந்து குவிக்கா ரெக்கவர் ஆக முடியும். அண்ட் நீங்க ஆரம்பிச்ச மாதிரி தான் இப்ப காமனா நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இந்த அசிடிட்டி, ப்ளோட்டிங், நெஞ்சரிச்சல், யாருக்கு வேணாலும் இது வரும். அண்ட் வில் ஜஸ்ட் இக்னோர் இட் இல்லீங்களா? சோ அது அது வந்து நம்ம ஏன் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது? அண்ட் ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸும் நமக்கு நிறைய இருக்கு. சோ செல்ஃப் மெடிக்கேஷன் எல்லாம் வேற இங்க நிறைய பண்றது.
1: இப்ப என்ன டாக்டர் கூகுள் இருக்காரு, கூகுளும் சர்ஜரி பண்றாங்கன்ற மாதிரி அந்த வேலை கூட இருக்காது. So, just by small visit to a doctor as a screening, என்னோட அட்வைஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் எல்லாரும் விசிட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதோ ஸ்கேன் பண்றதோ அந்த ரிலேட்டட் சிம்டம்ஸ் என்ன டாக்டர் கிட்ட போனீங்கன்னா they will be able to guide you in the right way.
0: Right.
1: Yeah, you will be shocked. There are people come to me. They will say that, doctor, I have this problem.
0: Okay.
1: I have this disease.
0: Okay.
1: I have taken this medicine.
0: Oh, my God.
1: And I feel you have to do this surgery.
0: Oh, God. But very challenging.
1: Like you said, this pain abdomen, right? Gastric issue is the main thing. And indigestion.
0: Right.
1: அது ஏன்னா அந்த ப்ராப்பர் டைம்ல நம்ம ஃபுட் எடுத்துக்காம இந்த ஒர்க் ப்ரெஷர்ல போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரனால தீஸ் ஆர் த இஷ்யூஸ் வேர் யூ கேன் சால்வ் யூனோ. இதில் வந்து இந்த கால் ஸ்டோன் டிசீஸ் இருப்பா பார்த்துருக்கேன் அந்த இன்டிஸ்பெப்சியா அந்த டைஜஷன் இஷ்யூ இருக்கனால அந்த கேஸ்ட்ரிக் சிம்பிள் கேஸ்ட்ரிக் இஷ்யூ வருதுன்னு இந்த அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கனால இதெல்லாம் கரெக்ட் டைம்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு அவாய்ட் பண்ண வேண்டியதில் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து 99% we can cure. Preventive is better than taking medicine, right? So lifestyle modification is what is very very important in the present generation of population should be concerned about.
0: Okay so ipo and the nenjerichal and the indigestion la vandu ellarkume common ah vara prachana nalum oru sila perukku vandu todarndha adu irukku nla solvanga ipo enga veetla enga party la appadina she'll just neenga sonna maradha marundu saaptite irupanga
1: that is the warning sign when a patient's have continuous even if marundu eduthu seriyala and the time la you have to consult a doctor by simple investigations we can diagnose the disease and start the treatment.
0: Okay,
1: the self medication is always a harm for the patient who's taking it.
0: அதனால செல்ஃப் மெடிகேஷன் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட நீங்க போய் கேக்குறது இட்ஸ் குட். அண்ட் இன்னைக்கு நம்ம அப்டோமினல் இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கறதுல அடுத்த காமனா பாக்குற ஒன்னு வந்து இந்த ஹெர்னியா இல்லீங்களா. சோ இந்த ஹெர்னியா அப்படினா என்ன அண்ட் why shouldn't it be ignored? அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் டாக்டர்?
1: Like you rightly said, the abdominal hernia gan nare perku theriyadu, just or bulge mar irukum. And I see most of the patients saying doctor or weakama irukke ana vali illa illa. Hernia means there's a muscle weakness where the swelling internal organ is pushing outside.
0: Okay,
1: initial stage la vandha vali irukadu.
0: Okay,
1: adu or bulge irukra maari dhaan theriyum
0: vayathula
1: illa groin area la. Adu hernia liye different types of hernia irukku.
0: Okay,
1: adu keela groin area la irundha inguinal hernia nu solvanga.
0: Okay,
1: illati indha umbilicus la irundha umbilical hernia solvanga. Plus in the multiple operation panni mudichu, especially I see in the ladies who have gone for cesarean section, they come with the insertional hernia.
0: Okay,
1: the total muscle laxity. அவங்க எல்லாம் என்ன போறவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க மசில் அப்டோமல் வாலே வீக்கா தான் இருக்கும். சோ இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் புஷ்ட் அவுட் சைட். There will be a stage where the critical condition, there will be strangulation of bowel, where the blood supply is cut off.
0: Okay.
1: That is going to be an emergency situation where surgery immediately panna vendiya nilamai varum. Namma yen avlo dooram ponom?
0: Correct.
1: Nammalku prachana irukkum bodhe டாக்டர் கிட்ட போயிட்டு அது பண்ணீங்கன்னா வாட் கேன் பி டன் இன் ஒன் டே ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி இருக்கிறது. நம்ம இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து இட் டிலேஸ் it is complication for the patient and for the doctor also.
0: Right.
1: So abdominal hernia angrathu nare difference of hernia adhu mari epigastric hernia irukku endha area la weakness irukko we call that as an hernia.
0: Okay, so
1: now in the advanced even laparoscopically nam ella surgeryum பண்ண முடியும். முன்னாடி ஓபன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓபன் சர்ஜரி பண்ணனால வலி ஜாஸ்தி, ஹாஸ்பிடல் அட்மிஷன்ஸ் ஸ்டே ஜாஸ்தி. இப்ப அப்படி கிடையாது.
0: ஓகே, ஸோ இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எதுக்குமே நீங்க பயந்துக்க வேணாம். இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த ஆசிடிட்டி ஆர் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஹெர்னியா ஆகட்டும், அதோடைய இனிஷியல் வார்னிங் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் பொழுதே அது தொடர்ந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா டிலே பண்ணாமல் நீங்கள் உடனடியாக டாக்டர் போய் மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணி அடுத்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டருக்கும் வந்து டென்ஷன் எதுவும் இருக்காது. சரியா? ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன், ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபி சர்ஜன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல். And right now, doctor இருக்காரு அவைலபிளா. ஆஃப் ஏர்ல பாட்டு போற கேப்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி பேசலாம். Back to back. 2 பாட்டு.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்
4: 89.4 we'll be back after a short commercial break.
5: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
6: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
5: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
6: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் செய்யாவா? போயா ஃபைல் கராது?
8: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
9: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
10: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
11: தி வாட் கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
12: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன், ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபி சர்ஜன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணியிருக்காரு. பொதுவா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில இஷ்யூஸ், இன் ஜென்ரலா நம்ம ஹெல்த்ல வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சில இஷ்யூஸ், அதோடைய வார்னிங் சைன்ஸ் என்னவா இருக்கும், நீங்க வந்து எப்போ இக்னோர் பண்ணாம டாக்டருடைய மெடிக்கல் அட்டென்ஷன் நீங்க எடுத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ அதுல வந்து ஜெனரல் சர்ஜன் அண்ட் அப்டாமினல் இஷ்யூஸ் நம்ம பேசணும் இல்லையா டாக்டர். இப்போ அதுல வந்து அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, இங்க காமனா நம்ம UAE-ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்கிறது உண்டு. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல்.

0: அதற்கான காரணம் என்ன? அண்ட் நீங்களுமே வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க உங்களுடைய காமனா வரக்கூடிய பேஷன்ஸ்னு பார்த்தா இந்த இந்த இஷ்யூஸோட வராங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஏன் வருது, இதுக்கு நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் வென் ஷுட் வி சீக் மெடிக்கல் அட்டென்ஷன்?
1: ஸோ வெரி குட் க்வெஸ்டன். ஸோ திஸ் கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் த லார்ஜ் பாப்புலேஷன், அதாவது நிறைய இங்கே இருக்கிறதுல. இப்போ நான் வந்து 100 பேஷண்ட் ஒரு நாளைக்கு பார்க்குறேன்னா அதில் வந்து 80% ஆஃப் த பேஷண்ட் வந்து இந்த பைல்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ தான். அது என்ன மெயினாக வருதுன்னா அந்த ப்ரொலாங்ட் கான்ஸ்டிபேஷன் ஒன் ஆஃப் த இஷ்யூ.
0: ஓகே.
1: அண்ட் டயட்ரி கண்டென்ட் இன் லைஃப் ஸ்டைல் சரியில்லாதனால. அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் ஹேவ் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஜாஸ்தி நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
0: கரெக்ட். எஸ்பெஷலி இப்போ ஃபோன்லாம் வேறு இருக்கிறதுனால
1: தட் ஹஸ் பிகம் அன் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் மாதிரி. தே டேக் அ ஃபோன், நியூஸ் பேப்பர், புக், அண்ட் தென் டென் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் தேர். அதனால் தே பில் த ப்ரெஷர் ஓவர். அந்த வீனஸ் ப்ரெஷர் இந்த பைல்ஸில் ஜாஸ்தி இருக்கனால தான் மோஸ்ட் பைல்ஸ் டெவலப்
0: ஆகுது.
1: கான்ஸ்டிபேஷன் and irregular food habit.
0: Okay.
1: And irregular food habit na the fiber illama junk food nareya saaptukkaradunala.
0: Okay.
1: The water content in that stool is less.
0: Okay.
1: So they'll have to put a lot of pressure. And the pressure nala develop aagradhaan piles.
0: Okay.
1: But in clinic la varadhu general terminology piles nu varuvaanga. Adhu engindho yaarketo ketta enak piles irukku. And the piles are different. Adha fissure irukku, piles irukku, fistula irukku. And tumor also, cancer also they can come.
0: Oh.
1: Okay. எனிபடி வித் ப்ளீடிங், அதாவது நான் உனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகும் ப்ளீடிங் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லை வலி இருக்குன்னா 100% வித்தவுட் எனி டிலே தி ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர். எனி திங் விச் இனிஷியலி கேன் பி க்யூரபிள் ஆல்சோ. என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் மெடிக்கல், லைக் ஐ டோல்ட் யூ, தே வில் கன்சல்ட் ஓ தே கூட ஃபார்மகாலஜிஸ்ட் அண்ட் they'll seek opinion from the pharmacologist and take medicine.
0: Right.
1: அதில் வந்து இனிஷியலி சிம்டமேட்டிக்காக பேஷண்ட் பெட்டராக இருப்பாங்க. ஓகே, அப்போ ஆ போதும் மாத்திரை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடுங்கிற மாதிரி அவங்க தே கண்டினியூ தேர் லைஃப் ஸ்டைல். சம் பீப்புள் ஓன்ட் கம் அப் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆர் தே டோன்ட் ஹேவ் அன் இன்சூரன்ஸ் ஆர் தே டேக் த செல்ஃப் மெடிக்கேஷன். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் போயிடும். Another thing, after screening, anybody who is having this problem, the simple stool test பண்ணினாலும் blood test பண்ணாலும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால நம்ம ஹர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாலே the patient can be cured
0: without surgery.
1: For ena patient namakitta varavanga ellarkume surgery advice pandrathu kedaiyadhu. When they whatever conservatively can be managed, we'll try to give medicine for them.
0: Okay.
1: After evaluating.
0: Okay.
1: Yeah, adula vandu und fissure kuda irukalam, piles la kuda vandu first degree, second degree, third degree irukalam.
0: Okay.
1: Fistula irukalam.
0: Okay.
1: Or any swelling vandu und pus in the anal region. அது கூட ரொம்ப வலியா இருக்கும், ஃபீவரோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே விட்டுட்டோம்னா அது ஃபிஸ்டுலாவா மாறிடும்.
0: ஓகே, which is another complication.
1: That's because of the complication.
0: ஓகே.
1: இதெல்லாம் வந்து இப்ப நம்ம காமன்லி பெயின் இருந்தா மோஸ்ட் ஃபிஷர் ரிலேட்டடா இருக்கும். பைல்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ளீடிங்கா இருக்கும், இல்ல இச்சி, இல்ல வந்து டென்னஸ்னு சொல்லுவாங்க, மோஷன் போய் வந்தாலும் போகாத மாதிரி திருப்பியும் போகணுங்கிற ஒரு ஃபீலிங்
0: இருக்கும்.
1: அது மோஸ்ட்லி கேன்சர் இருக்கும்போது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கான்ஸ்டிபேஷன் நினைச்சு விட்டு தே டேக் லாக்ஸேட்டிவ், அப்படி செல்ஃப் மெடிகேஷன் போடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராக்டாலஜிக்கல் டிசீசஸ் வேர் ஹை சி. ஈச் ஒன் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். நான் சொல்ல வந்தது என்னன்னா பைல்ஸ் சொல்லிட்டு அந்த ப்ராட் டெர்மினாலஜியில எல்லாரும் நிறுத்திடுவாங்க. அது வந்து எப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஏ எனக்கு பைல்ஸ் இருந்ததுப்பா இந்த மெடிசன் சாப்பிட்டு சரியாயிடும்
0: நீ இது
1: வாங்கிக்க, அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த ரெக்டல் கேன்சர், ஆல் திஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனல் கேன்சர் எல்லாம் ஒரு ஸ்டூல் டெஸ்ட் பண்ணிட்டா அந்த அக்கல் பிளட் சொல்லுவாங்க, அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஏர்லி ஸ்டேஜ்லயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது அது கண்டுபிடிச்ச உடனே நம்ம கொலோனோஸ்கோபி பண்ணிட்டு ஏதோ ப்ராப்ளம்
0: இருந்தா
1: we can immediately give a treatment accordingly.
0: And இப்போ நீங்க சொன்ன மாதிரி டாக்டர், இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சர்ஜரி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய எய்மா இருக்கு. பட் அதையும் மீறி சர்ஜிக்கலி வந்து இப்போ பைல்ஸோ இல்ல ஃபிஷர்ஸோ ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு ப்ராபப்ளி நம்ம பீப்புள் பயந்துக்காம இருக்கணும்னா அது அது எவ்வளவு
1: அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. முன்ன மாதிரி எல்லாம் ஓப்பனா எல்லாம் எம்பிராய்டரி டெக்னிக் எல்லாம் பண்றது கிடையாது. லேசர் ஹஸ் கம், என்னோட பெக்ஸி இஸ் கம் இட்ஸ் ஆல் அபவ் த பெயின்ஃபுல் ஏரியா டென்டட் லைன் மேலன்னு சொல்லுவாங்க அந்த சர்ஜரி பண்ணால் பேஷண்ட் வந்து த சேம் டே தே கேன் கோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே இட்ஸ் எல் தே கோ ஃபார் ஒர்க்
0: ஓகே
1: ஸோ வி கிவ் அன் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் தெம் மோஸ்ட்லி வி டீல் வித் ஆல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்போ பெயின்றது ஒரு கன்சர்னே இருக்க வேண்டாம் தான் என்னோட இந்த ஜெனரல் பப்ளிக்கு இன்ஃபார்ம் தெம் தட் இஸ் வாட் மை அட்வைஸ்
0: கிடையாது பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன் ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லேப்ரோஸ்கோபி சர்ஜன் ஃப்ரம் என்எம்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் கிட்ட வந்து ஆஃப் ஏர் ஏதாவது சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி பேசலாம்
2: Mercil Morning brought you by ALD Properties வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க co-sponsored by
3: Alansari Exchange உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
5: இன்கமிங்
4: சுட சுட புத்தம் புது பாட்டு
3: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.
1: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரஞ்சித் குமார் விஜயன், ஸ்பெஷலிஸ்ட் ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபி சர்ஜன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணி நம்ம காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய சில இஷ்யூஸ் எப்போ வந்து அதை நம்ம டாக்டருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும், அதற்கான வார்னிங் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், ஏன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம். வி ஸ்போக் அபவுட் அப்டாமினல் இஷ்யூஸ் அண்ட் தென் பைல்ஸ் பத்தி எல்லாம் கூட நம்ம பேசணும் டாக்டர். அண்ட் அடுத்ததான் நீங்க சொன்னது வந்து ரொம்ப காமனா நீங்க பார்க்கக்கூடிய டைப் ஆஃப் ப்ராப்ளம் வாரிகோஸ் வெயின்ஸ். ஸோ வாரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம பார்த்துருப்போம் காலில் ஒரு மாதிரி அந்த வெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல வெளியில தெரியற மாதிரி இருக்கும். அண்ட் பொதுவாக ஊர்லலாம் வந்து நான் பார்த்தது கொஞ்சம் வயசானவங்க கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ வாரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, எந்த குரூப் ஆஃப் பீப்புள் லைக் எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க காமனாக அஃபெக்ட் ஆறாங்க, எதனால இது வருது?
1: See, varicose vein, most of them think it's a cosmetic. நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் வெயின் வீக்கமாயி காலில் தெரிகிறது டைலேட்டட் டார்ச்சஸ் வெயின் இந்த லோவர் லிம். எப்பப்போ நம்ம இன்டர்னல் அப்டோமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதோ அந்த ப்ரெஷர்னால ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த வெயின்ல இருக்கிற வேல் வீக்னஸ் ஆகி ரீகர்ஜிடேட் பண்ணுறது தான் இந்த வீனஸ் ப்ரெஷர் டைலட்டேஷன் ஆஃப் த வெயின். அது எப்பெல்லாம் எனி பேஷண்ட் ஹூஸ் ஹேவிங் இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது, இல்லாட்டி பொதுவாகவே அந்த லாங் ஸ்டாண்டிங் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நம் பை டிஃபால்ட் பீப்புள் ஓவர் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டியூரேஷன் ஆஃப் டைம், டிராஃபிக் போலீஸ் சர்ஜன்ஸ் லைக் அஸ் எனி செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆர் எனிபடி ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் த ப்ரெஷர் பில்ட்ஸ் அப். அப்போ அந்த வால்வ் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வீக் ஆகி அந்த திருப்பி பேக் ஃப்ளோ வர்றதுனால தான் இந்த வெயின் வந்து டைலேட்டாக இருக்குது. இட்ஸ் அன் எலாஸ்டிக் வெயின் இஸ் அ எலாஸ்டிக், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியோ அவ்வளோ கூட ஸ்ட்ரெச் ஆகி வீக்கமாக தெரியும். இதில் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க இந்த காஸ்மெட்டிக் தான். எனக்கு வந்து நிறைய இந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க, ஹோட்டல் ஸ்டாஃப் அவங்க வந்து இந்த வெயினில் தெரியக்கூடாது டாக்டர், ஸோ said they will do it. And இதில் அதுலேயும் ஸ்டேஜஸ் இருக்கு.
0: ஓகே,
1: இனிஷியலி ஒரு ஃப்ளேர் இந்த மாதிரி சும்மா ஒரு ரெட் லைன் மாதிரி தெரியும். அப்போ வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம காலில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குங்கிறது. அப்போ போய் பார்த்துக்கிட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாப்ளர் பண்ணால் நம்மளோட வெயினோட பெத்தாலஜி படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை முடிச்ச கொஞ்சம் இது அதை அப்படி நெக்லெக்ட் பண்ணி விடணும்னா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் மாதிரி ரொம்ப பெருசாகி வந்துடும் வெயின். அது அதோட காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும்னா ஸ்கின்னோட கலர் மாற ஆரம்பிச்சிடும் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் ஹேவிங் இச்சிங். அந்த இச்சிங்னால ஸோ அந்த இச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணுறதுனால ஸ்கின்னோட அப்ரேஷன் அந்த வூண்ட் டெவலப் வூண்ட் அல்சர், அந்த அல்சர் டெவலப் பண்ணி அது நான் ஈனிங் அல்சரெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் வந்து ஃபீமேல் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட். ஏன் ஃபீமேல் மோர் காமன்லி அஃபெக்டட், இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து தே கேரி த பேபி இல்லையா, அந்த ப்ரெஷர்னால வென் பைல்ஸ் ஆல்சோ அண்ட் வாரிகோஸ் வெயின் எவ்ரி திங் மோர்லி இஃப் யூ சி ஃபீமேல்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட் தென் மேல்.
0: அண்ட்
1: இதில் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வி கேன் டூ அ சிம்பிள் வீனஸ் டாப்ளர், பிளட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து கால்சியம் இந்த வைட்டமின் டி எல்லாம் பார்த்து அதோட எது டெஃபிஷியண்டாக இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாரிகோஸ் வெயின் கூட இனிஷியலாக இருக்கிறத ஸ்டேஜில் வந்தால் ஸ்க்ளீரோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த ஓபிடியிலேயே நமக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஒரு செக்மெண்ட் ஆஃப் த வெயின் மட்டும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வெயின் மட்டும் நம்ம ஸ்க்ளீரோசன் ஏஜென்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இட்ஸ் அ ஓபிடி ப்ரொசீஜர், தே சேம் டே தே கேன் கோ பேக். இஃப் லென்த்தியர் மோர் எக்ஸ்டெண்டட் வெயின்ஸ் ஆர் அஃபெக்டட், மீன்ஸ் ஓல்டன் டேஸ் வி யூஸ் டு டூ ஓப்பன் சர்ஜரி, அதாவது வெயின் கட் பண்ணி மொத்தமாக அந்த ஸ்ட்ரிப் பண்ணுறதெல்லாம் இப்போ அதுக்கு தேவை கிடையாது. There is a treatment called radio frequency ablation, and EVLT is called endovenous laser therapy, which we can put the laser and ablate the vein. We don't even have to do strip the vein. The same day the patient can go and they can start with their work also.
0: Painful
1: if avlo simple marriage treatment I mean the more advanced treatment are required, I tell people to use this. You know,
0: correct.
1: Yeah.
0: இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏன் நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் நினைக்கிறாங்கன்னா, இப்ப எனக்கே கூட நான் இப்போ வி சீ எ லாட் ஆஃப் மோஸ்ட்லி
1: கிட்ட வரவங்க எல்லாமே காஸ்மெட்டிக் நினைச்சு வருவாங்க. பட் அதோட ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் சொல்லி முடிச்சப்போ தான் தெரியும், இவ்வளவுதான் இப்படி பண்ணலன்னா நான் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவேணும் டாக்டர் சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க.
0: அதுதான் டாக்டர், ஏன்னா இப்போ நிறைய இங்க ஏஸ்தெட்டிக் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ நமக்கு ஆட்ஸ் எல்லாம் வரும் இன்ஸ்டாகிராம்ல, நானே பாத்திருக்கேன். சோ ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அந்த வெயின்ஸ் எல்லாம் அப்படி நார்மல் ஆற மாதிரி, தே டூ லாட் ஆஃப் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது நானே வந்து யோசிப்பேன், ஓ இப்ப இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரா அப்படின்ட்டு. சோ அப்படி வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி கிளினிக்ஸ்க்கு போகணுமா இல்ல லைக் உங்ககிட்ட வரணுமா, வாட் ஷுட் தே டூ?
1: எனி வேரிகோஸ் வெயின் any venous clinic, I mean vein treatment clinic pona podu engitta dhaan varanonu kediyadhu, they also do the same stuff.
0: Okay,
1: when things go advanced, when it cannot be operated on you know sclerotherapy kudukka mudiyalana, then that's the time they refer and we do this laser and radio frequency ablation.
0: Okay.
1: So avangalum pannuvaanga when they need advanced procedure. Some patients need surgery, open surgery.
0: Okay.
1: It's a non healing ulcer for a long stage, avangalukku vandu plastic work um thevai irukum in the vein stripping தேவையிருக்கும். அதெல்லாம் அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் நம்ம அங்க அவ்வளவு போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே லைக் ஆல்வேஸ் டோல்ட் யூ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.
0: அப்சல்யூட்லி
1: இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து பாத்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது.
0: நல்லது. ஓகே. அண்ட் வேரிகோஸ் வெயின்ஸ்
1: டாக்டருக்கும் ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், பேஷIENTS-க்கும் ஈஸியா இருக்கும். தே ஆல்சோ பி கன்வின்ஸ்ட் அண்ட் ஹாப்பி.
0: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சோ வராம தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப வேரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடாதுனா வாட் ஆல் ஷட் யூ லைக் weight கம்மி பண்ணணுமா?
1: வெரி குட் क्वेश्चन. பிரஷர் பில்ட் பண்றது ஸ்டாப் பண்ணணும். அண்ட் ரெண்டு மூணு லெக் எக்சர்சைஸ், லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி வென் யூ மசில்ஸ் ஆர் வீக் அந்த வால்வ் ஆல்சோ டென் டு கெட் வீக். அப்படி வந்து யூ ஐ அட்வைஸ் தேம் ஓர் டூ த்ரீ எக்ஸசைசஸ் விச் தே ஹாவ் டு டூ ரெகுலர்லி. அது வந்து வி ஈவன் த டயட் ஆல்சோ, கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட வால்வ் வீக்னஸ் வரும், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கூட வரும். அண்ட் எனி இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர் இருக்குன்னா அது வராமல் இருக்கணும். கான்ஸ்டிபேஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அண்ட் லிஃப்டிங் வெயிட், பீப்புள் ஹூ கோ டு ஜிம் தே லிஃப்ட் லாட் ஆஃப் ஹெவி வெயிட்ஸ், ஸோ ஐ சி இன் தெம் ஆல்சோ
0: டெஃபினெட்லி.
1: இந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் வந்து 100 kg 200 kg போட்டு பண்ண முடியாமல் முக்கி முக்கி பண்ணும்போது அந்த ப்ரெஷர் கூட ஜாஸ்தி இருக்கும்.
0: Okay.
1: So I advise them, you do everything or moderate up pannunga.
0: Correct.
1: Don't overdo it. When you overdo it, you will end up in problem. That is my advice.
0: Okay. Yeah. Wonderful, wonderful doctor. Thank you so much. Romba oru informative ana session la irundhathu. Moonu different topics nama cover pannom. Adha naanga therinjikka vendiyadhella neenga sonninga. And if we want to come and meet you, ungala vandu endha NMC la vandu meet pannalam doctor?
1: You can come to NMC Dera.
0: Okay.
1: I'm available there. And I'm available in LMC Healthcare Mall also.
0: Okay.
1: So even though you can call the call center, they'll book an appointment for me. I'm always available for you people. And thank you so much.
0: Thank you. Thank you, doctor. It was lovely talking to you. And ivlo neram namakku kuda join pannirundathu was Dr. Ranjit Kumar Vijayan, specialist general and laparoscopy surgeon from NMC Hospital. So oru part onu kettu mudichiduvanga, adukapram 9 manikku mela vandu meedhi vishayangal la pesuvom. Idhu Medicinal Morning with me Keerthana on 89.4 Tamil FM.
2: Medicinal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அபுதாபி E311 நெடுஞ்சாலையில் வாகனங்களுக்கான அதிகபட்ச வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த சாலையின் இரு திசைகளிலும் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு 120 கிலோமீட்டரில் இருந்து 100 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக அபுதாபி மொபிலிட்டி அறிவித்துள்ளது. புதிய வேக வரம்பு அமல்படுத்தப்படும் முக்கியமான சாலை பகுதி வடக்கில் அல் ஷம்கா பகுதியையும் தெற்கில் மதீனத் அல் ரியாத் மற்றும் பனியாஸ் கல்லறை பகுதிகளையும் இணைக்கும் நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ளது. எனவே இந்த பகுதியில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் புதிய வேக வரம்பை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: உலக சந்தையில் மீண்டும் இன்றைய தினம் 2% அதிகமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் குழாய் ஒன்று மூடப்பட்டமை, சவுதி அரேபியா மீதான புதிய ஹூதி தாக்குதல்கள் மற்றும் மத்திய கிழக்கில் கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக சடுதியாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அதற்கமைய மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.65% உயர்ந்து $102.7 உள்ளது. பிரிட்டனின் பிரண்ட் சந்தையில் $107.3 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை காணப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் விநாயக சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் மகிழ்ச்சியும் வளமும் பெருகட்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் விநாயக சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நன்னாளில் முழுமுதற்கடவுளான விநாயக பெருமானை மனமுருகி வழிபடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஓமன் கடற்கரை அருகே MTL கயா என்ற வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 14 இந்திய பணியாளர்களில் 13 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் இருந்த இந்திய பணியாளர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட இந்திய பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர, சர்வதேச பாராளுமன்ற ஒன்றியம், பொதுநலவாய பாராளுமன்ற சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கு எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 10 பாராளுமன்றத்தில் எழுப்ப முயன்ற சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைப்பதற்கு சபாநாயகர் வாய்ப்பளிக்காமலும் அதற்கு இடையூறு ஏற்படுத்தியமையும் அடிப்படையாக கொண்டே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நிறைவுக்கு வந்தது. நேற்று ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் நடைபெற்றதுடன் அதில் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் சாம்பியன் ஆனார். இதில் இறுதிப் போட்டியில் பென் ஷெல்டனை எதிர்த்தாடிய அலெக்சாண்டர் ஸ்வரேவ் 6-3, 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் போட்டியில் வெற்றியீட்டினார். இதில் 3வது செட்டை மாத்திரம் பென் ஷெல்டன் 7-5 என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தார். இதனிடையே அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றியீட்டிய லீனா ராய்பகீனா சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தார். இறுதிப் போட்டியில் ரெய்னா சபலிங்காவை எதிர்த்தாடிய லீனா ராய்பகீனா 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். 9:10 ஆகுது. லாஸ்ட் ஒன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல. எப்ப நம்ம கூட டாக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்கனாலும் உங்களை நிறைய பேருக்கு வந்து பயங்கர ஆர்வம் ஆயிடுது இல்லையா? அந்த ஆர்வத்தை வந்து பாராட்ட தான் வேணும். ஸோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு கேட்கறதுனால நம்ம எல்லாருக்கும் நம்ம ஹெல்த் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு தெரியுது. பட் அந்த கேட்கறதோட விட்டுடாம என்ன பண்ணணும்னா, டாக்டர் வந்து அதாவது நீங்க அடுத்த ஹாஸ்பிட்டல் போங்க இல்லை கிளினிக் போங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கோங்கன்னா அதை சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம போகணும் சரியா? இட் குட் பி ஒரு குட்டி பிரச்சனையா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், இதுதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ப்ரஷ் ஆஃப் பண்ணாம தகுந்த நேரத்தில் நம்ம மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் சொன்ன மாதிரி தான் நமக்கும் வந்து ஈஸி, பெரிய காம்ப்ளிகேட்டடான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ட்ரீட் பண்ண வேண்டிய டாக்டர்ஸுக்கும் வந்து அது ரொம்ப லைக் ஒரு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேஷனில் கொண்டு போனாலும் அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணுவாங்க, பட் எதுக்கு அந்த ஒரு தேவையில்லாத டென்ஷன் ஆர் அந்த காம்ப்ளிகேஷன்? ஸோ உடம்புல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலே நம்ம வந்து சீரியஸாக அதை எடுத்துக்கணும். அண்ட் நம்ம பாடி வந்து இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங் தெரியுமா? நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சிம்டமாக வந்து காட்டி கொடுக்கும். அது வந்து காட்டி கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. அப்படி அது காட்டுற அந்த சிம்டம்ஸை, அந்த வார்னிங் சைன்ஸை நம்ம தான் வந்து இக்னோர் பண்ணி விட்டுட்டு போயிடுறோம். உடம்பு வந்து நமக்கு சொல்லலை, நமக்கு தெரியல, எதுவுமே இல்லைப்பா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லாமல் நம்ம திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சிம்டம் வந்து அதை காமிச்சிருக்கும், இது இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி. அதனால குட்டி குட்டி வார்னிங் சைன்ஸையும் நம்ம உடம்பு கொடுக்குற சைன்ஸையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற ஆக்ஷனும் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஹவுஸ் யோ மண்டே மார்னிங் கோயிங்? எப்படி போயிட்டு இருக்கு? டிராஃபிக் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கா? என்ன நடக்குது, எது நடக்குது? நான் வந்து டிராஃபிக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு நம்ம ரோட்ஸில் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் எதிர்நீச்சல் லேசா லேசா படத்துலேருந்துலாம் பாட்டு பிளே பண்ண போகிறேன். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அடடே, அஜ்மானுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ அஜ்மானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒன்று கிடைச்சிருக்கு. ஒரு அவார்டு வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. மிடில் ஈஸ்டினுடைய பெஸ்ட் எமர்ஜிங் டூரிசம் டெஸ்டினேஷன் ஃபார் 2026 அப்படிங்கிற பெயரில் அஜ்மானுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. வேர்ல்ட் டிராவல் அவார்ட்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டிராவல் அவார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டி ஒரு ஒவ்வொரு கண்ட்ரி டூரிசம் வந்து எந்த அளவு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வழங்குவாங்க. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட் பெஸ்ட் எமர்ஜிங் டூரிசம் டெஸ்டினேஷன் ஃபார் 2026 அப்படிங்கிற அந்த அவார்டை அஜ்மானுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அவார்டு வந்து அஃப்கோர்ஸ் அஜ்மானுடைய இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷனல் டூரிசம் மார்க்கெட்டில் கவனத்தை ஈர்த்திருக்கு அஜ்மான். அண்ட் அதை வந்து பாராட்டி அட் த சேம் டைம் அஜ்மானுடைய அந்த டூரிசம் ஸ்ட்ராட்டஜியும் பாராட்டி இருக்காங்க. ஸோ அஜ்மான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகான கோஸ்ட் லைன் இருக்கு, பியூட்டிஃபுல்லான கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்கு, நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அழகா யூஸ் பண்ணிக்கிட்டு டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அஜ்மானுக்கு இந்த ஒரு விருதை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பெருமையும் கொடுத்திருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID Play responsibly. TNC supply.
3: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

அடேங்கப்பா, சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 18,000 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்காக பல இடங்கள்ல வந்து குட்டி குட்டி நம்ம தெருவில் இருக்கிற சின்னோண்டு பிள்ளையார்ல இருந்து அந்த ஏரியாக்கே வந்து சில பெரிய பெரிய பிள்ளையார்கள்லாம் வச்சு ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரிய அளவுல விமரிசையா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி. எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்ல ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் விநாயகர் சதுர்த்தி. ஸோ அந்த செய்திகள்லாம் தான் பார்க்க முடியுது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டே ஒரு நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கேன்னா, ஸோ ஒரு ஒரு ஊர்லயும் வந்து எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது தெரியுது. அதே நேரம் நம்ம வந்து பார்த்தோம்னா மழை வேற பெய்யுதாமே ஊர்ல. மேட்டுப்பாளையத்துல எல்லாம் வந்து நல்ல மழை. ஸோ மழையினால வந்து குளிர்ச்சியான சூழல் அப்படின்ட்டு இருக்காங்க. அட கேட்கவே எவ்வளவு குழுகுழுன்னு இருக்குல்ல. மேட்டுப்பாளையம் பெண்ணாகரத்தில் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கனமழையால் அப்படி மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம மழை என்ஜாய் பண்ணுறது? ஆ, மழை வரப்போகுது. அண்ட் இருங்க, கோவை நீலகிரியிலையும் 3 நாட்களுக்கு கனமழையாமே. வீட்டில் பேசினே எதுவுமே சொல்லலை. ஆ, மழை பெஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. பட் இடி மின்னலோடு சேர்ந்து பலத்த காத்தும் வீசுங்கிற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து இடி மின்னலோடு சேர்ந்து மழையெல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே நம்ம அமீரகத்தில் இல்லை, கடந்த ஓரிரு நாட்களாகவே நம்ம வந்து பார்த்தோம்னா பயங்கர மழை பெய்ய போகுது. ஆ, மழையினால் வந்து ஃப்ளட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூமர்ஸுக்கு எல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த எல் நீனோ அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினாமினன் ஆர் எல் நீனோ அப்படிங்கிற

0: அப்படிங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க இந்த எல் நீனோ ஃபினாமினன் பற்றி. ஸோ அதை பற்றி அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் ரெசிடென்ஸ் மக்கள் எல்லாருக்கும் நாங்க சொல்லிக்கிறது இது ஒன்னே ஒன்று மட்டும்தான். நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி வந்து இந்த எல்நினோ பத்தி ஆன்லைன்ல வரக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். எஸ்பெஷலி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பல வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வருது. சிவியரான இம்பாக்ட் வந்து நம்ம இங்க ஃபேஸ் பண்ண போறோம், இந்த எல்நினோன் காரணமாக நிறைய ஃபிளட் வரப்போகுது, அன்யூஷுவலான லெவல்ஸ்ல மழை பெய்ய போகுது அமீரகத்துலங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதை யாரும் நம்ப வேண்டாம். ஸோ எல்நினோ அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் கிளைமேட் ஃபினாமினன். இதோட டைரக்ட் இம்பாக்ட் வந்து பசிபிக் ஓஷன்ல தான் வந்து கான்சென்ட்ரேட்டடா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபினாமினனோட ரிசல்ட்டின் காரணமாக உலகத்தினுடைய பல பகுதிகளில் வறட்சி அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து பெரும் எப்பவும் பெய்யற அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியான மழை பெய்யறது, இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். அண்ட் நம்ம யூஏஇல வந்து நம்ம பார்த்தோம்னா, எஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ரொம்ப சோஷியல் மீடியாவில் காட்டுற மாதிரி பூதாகாரமாக அவங்க காட்டுற மாதிரி எல்லாம் எதுவும் இங்கே வரப்போகிறது கிடையாது. அண்ட் இங்கே நம்ம யூஏலையும் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கோம். நாங்கள் வந்து ரீஜனல் அண்ட் குளோபல் வெதர் பேட்டர்ன்ஸை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸையும் அரவுண்ட் த கிளாக் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சிக்னிஃபிகண்டான வெதர் இவெண்ட் நடக்க போகுது, அதிகப்படியான மழையை வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம், இப்படி தயாராருங்க அப்படி தயாராருங்கிற மாதிரி ஏதாவது வார்னிங் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒஃபீஷியல் சேனல்ஸ் வழியாக வார்னிங் கொடுப்போம். அண்ட் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நாங்கள் தருவோம், வெல் அஹெட் ஆஃப் டைம் நாங்கள் தருவோம். ஸோ பப்ளிக் கிட்டையும் மீடியா அவுட்லெட்ஸ் கிட்டையும் தெரிவிச்சுக்கிறது இது ஒன்றே ஒன்று தான். ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோடைய உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் பகிருங்க. அதோடைய அக்யூரசி அண்ட் ஒத்தென்டிசிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேவையில்லாமல் உங்களுக்கு ஃபார்வர்டில் வந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு ரீல் அனுப்புகிறாங்க அப்படின்னா உடனே டக்கு டக்கு டக்குன்னு அது யாரும் பரப்பி தேவையில்லாத ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். மழை வந்து இந்த வருஷம் வரும், வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற அளவுக்கு பெரிய இம்பாக்ட் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம என்சிஎம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரூமர்ஸ் ஒரு தேவையில்லாத பேனிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரியான செய்திகளோ வீடியோஸையோ நம்ம யாரும் பகிர வேண்டாம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: cool.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
3: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: 9:48 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: பல இடங்களில் டிராஃபிக் கன்ஜெஷன் இன்னும் பார்க்க முடியுது. 9:48 பத்து மணி பக்கம் ஆக போகுதுனாலும் இன்னும் நிறைய ரோட்ஸில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் அல்கேல் ரோட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று இல்லை, ஆக்சுவலி ரெண்டு கிராஷ் எனக்கு தெரியுது. இது வந்து பிஸ்னஸ் பே அப்படின்ட்டு எனக்கு மேப்பில் காட்டுது. ஸோ ரெண்டு கிராஷஸின் காரணமாக இது ஹோல் ஸ்ட்ரெச் வந்து கன்ஜெஷனால் நெறிஞ்சிருக்கு. ராசல் கோர் ரோட்லேருந்து அப்படியே அல்கேல் கனெக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து கன்ஜெஷன், ஸ்லோ மூவிங் டிராஃபிக் எல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் தென் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த பக்கம் பார்த்தோம் நம்ப என்ன ரோடு இது E66லையுமே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தி இருக்கிறது பார்க்க முடியுது. ஊத்மேத்தா ரோட்ல தான், ஊத்மேத்தா ரோட்ல இப்போ ரொம்ப நாளாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அங்க ரோடு வேலைகள்லாம் நடக்கிறதுனால. ஸோ ராசல் கோர்ல இருந்து ஆரம்பிச்சு ஊத்மேத்தா வரைக்குமே அங்கங்க டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E11லையும் வந்து பல இடங்கள்ல டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கு. ஒரு கிராஷ் வேற எனக்கு இங்க தெரியுது, ஷேக் ஜாயத் ரோட்ல எங்கன்னு பார்த்தோம்னா, ஆமா ஒன்னும் இல்லை, ரெண்டு கிராஷஸ் ஆக்சுவலி தெரியுது. ஓ எஸ் ஆமாம், ஊத்மேத்தா சைடில் நம்ம பார்த்தோம்னா கிராஷஸ் தெரியுது. அண்ட் வேற எங்கே 311 இஸ் ஓகே. 311லேயும் வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் நிறைய இடங்களில் இருக்குது. கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நம்ம வந்து பார்த்தோன்னா கன்ஜெஷன் இருக்குது. அதுக்கப்புறமாவே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் வந்து ஹோல் 311ல் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேறு எதுவும் அன்யூஷுவலாக தெரியலை. மற்றபடி இப்போது எந்தெந்த ரோட்ஸில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ எல்லா ரோட்ஸ்லையும் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. பட் நாட் பேட் ஆக்சுவலி.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshil Dane. For details call 056 415 4242.

0: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
0: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
5: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் திமுக வேட்பாளர்கள் வெற்றிக்கு உழைப்போம் என்று அவர் கூறியுள்ளார். திமுகவுடன் தேமுதிக இருக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்கு முன்பாக பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒரே மாதிரியான தனிநபர் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 2029 ஆண்டுக்கு முன்பாகவே 21 மாநிலங்களிலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: பள்ளி புத்தகங்களுக்கு விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியான வாட்டை ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் விரிவான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வரி ரத்து செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நொச்சியாகம பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி, பள்ளி மாணவர்கள் புத்தகங்களுக்கான AI வரியை நீக்குவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் இந்த முன்மொழிவு வரவிருக்கும் பட்ஜெட்டில் விரிவாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். எல் நினோ காலநிலை நிகழ்வு வரும் மாதங்களில் அமீரகத்தின் வானிலை நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் எல் நினோ உருவாகின்றது என்பதற்காக அமீரகத்தில் தானாகவே தீவிரமான வானிலை நிலைமைகள் ஏற்படும் என்று கருதக்கூடாது என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எல் நினோ நிகழ்வு 2027 பிப்ரவரி வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு சுமார் 100% இருப்பதாக உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: யுக்ரைன் போலந்து எல்லை அருகே சென்று கொண்டிருந்த ரயில் மீது ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் அந்த பகுதியை கடந்து சென்ற சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யஹூதியின் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலில் ரயிலின் என்ஜின் சேதமடைந்தது. எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஆப்கான் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாடிய இந்திய அணி 157 எனும் வெற்றி இலக்கை 13.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து அடைந்தது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அபிஷேக் சர்மா தேர்வானார். அவர் 32 பந்துகளில் 82 ஓட்டங்களை அதிகபட்சமாக இந்திய அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். இஷான் கிஷன் 42 ஓட்டங்களை பெற்று பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ஓட்டங்களையும் திலக் வர்மா 3 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் ஈரப்பதம் அதிகரிக்கும் நிலையில் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி மற்றும் ராசல் கைபாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: இங்க இவ்வளவு பிஸியான ஒரு மண்டே, இட்ஸ் அ நார்மல் ஒர்க்கிங் டே, இல்ல வாரத்தோட முதல் நாள், டென்ஷனோட பரபரப்போட சுத்திட்டு இருக்கோம். அங்க ஊர்ல எல்லாரும் இன்னைக்கு ஹாலிடே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபேமிலி குரூப்ஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் போட்டோஸ் எல்லாம் வந்துச்சா, செலிப்ரேஷன் போட்டோஸ், சாப்பாடு போட்டோஸ், இதெல்லாம் வந்து நம்மள அப்படியே டெம்ட் பண்ணுவோம். ரொம்ப வசதியா வந்துருச்சு இந்த தடவை பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கிற மாதிரி வந்திருக்கு. அதுல வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு, இங்க அஃப்கோர்ஸ் நம்ம வந்து செலிப்ரேஷனுக்கு எல்லாம் குறைச்சலே இல்லைன்னு இங்க ஊர்ல கொண்டாடுறத விட நமக்கு இங்க நல்லா கொண்டாடுறதுக்கு அத்தனை பொருட்களும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சசபிளா இருக்கு. ஆனா என்ன, அங்கேயத்து மக்கள் அண்ட் அங்கேயத்து வைப் தான் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. இல்ல ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ல நம்ம இருக்கோம், ஒரு யூனோ கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கோம், ஒரு தெருவில் இருக்கோம்னா எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ற அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் இங்க மிஸ் ஆகுது. ஒரு ஒர்க்கிங் டே வேற இல்ல. அண்ட் இன்னொன்னு பெரிய அளவுல மிஸ் பண்றது என்னன்னா, என்னதான் இப்ப நம்ம டிவி பாக்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சுனாலும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா. அண்ட் நம்ம சாலமன் பாப்பையா அவர்களுடைய லாஸ்ட் பட்டிமன்றம் கூட இன்னைக்கு சேனல்ல வந்தது. ஸோ ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு சோகமான ஒரு செய்தி தான் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது. அண்ட் அவர் வந்து அவர் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி போயிட்டு இந்த ஷூட் எல்லாம் வேற பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் அது வந்து இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். அதை தாண்டி மீது எல்லாமே இங்கே இருக்கு. எனிவே ஊர் பக்கம் நம்ம பார்த்தோம்னா கரும்பு, எருக்கம் மாலை, அதோடைய விற்பனையெல்லாம் வந்து அமோகமாக இருக்கு. கோயம்பேடு சந்தையே வந்து அப்படியே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. அத்தனை மக்கள் வந்து சந்தோஷமா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு. எனிவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் 12B இருந்து என்ன பாட்டு இது, லவ் பண்ணு பாட்டு, அதுக்கப்புறம் கோப்ரால இருந்து தும்பித்துள்ளல் பாட்டெல்லாம் வரிசையாக உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஒரு சந்தோஷமான அறிவிப்பு உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: விண்டர் வந்தாச்சு அப்படிங்கிறத நமக்கு குறிக்கிறதுக்கு சில அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஃபேவரட் அட்ராக்ஷன் ஆன குளோபல் வில்லேஜோடைய சீசன் ஓப்பனிங் டேட் சொல்லியாச்சு பார்த்தீங்களா. நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான குளோபல் வில்லேஜ் இந்த சீசனுக்கு அக்டோபர் 14 ஓப்பன் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 31st சீசனாக இருக்க போகுது. அக்டோபர் 14, 2026 ஆரம்பித்து ஹோப்ஃபுல்லி May 2027 வரைக்கும் குளோபல் வில்லேஜ் ஓப்பனாக இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ ஓப்பனிங் டேட்டை வந்து அவங்க சொல்லியாச்சு, இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அப்படிங்கிற தீம்ல தான் இந்த சீசன் 31 ஓப்பன் பண்ண போறாங்களாமா. ஆனால் என்ன ஃபுல் லைனப் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன இருக்க போகுது புதுசாக இம்முறைங்கிறது அவங்க இன்னும் ரிவீல் பண்ணலனாலும் கட்டாயமா தே கீப் ஓவர் டூயிங் தெம்செல்ஸ் இல்லையா. ஒரு வருஷமும் வந்து அவங்க செட் பண்ண ரெக்கார்டு அவங்களே வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க குளோபல் வில்லேஜில். அண்ட் கட்டாயமாக இந்த வருஷம் நிறைய அடிஷன்ஸ் இருக்க போகுது. பிளஸ் வழக்கம் போல ஒரு ஒரு வருஷமும் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டான அந்த அட்ராக்ஷன்ஸும் இருக்க போதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 அதாவது 3 decades 30 வருஷத்துக்கும் மேலாக 1997 குளோபல் வில்லேஜ் இங்கே செயல்பட்டு வருது. அண்ட் சின்ஸ் தென் கிட்டத்தட்ட 100 million கெஸ்ட்க்கு மேலே விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. துபாயினுடைய விண்டர் என்டர்டெயின்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறது குளோபல் வில்லேஜ் தான் இல்லையா. அண்ட் போன வருஷம் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 pavilions இருந்தது, ரிப்ரசென்டிங் மோர் தென் 90 cultures, கிட்டத்தட்ட 3500 ஷாப்பிங் அவுட்லெட்ஸ் இருந்தது, 250 டைனிங் ஆப்ஷன் இருந்தது. கார்னிவல் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய அந்த அம்யூஸ்மெண்ட் ஏரியா கடைசி கடைசிக்கு இது க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம்ல யூனோ ஃப்ரீ ரைட்ஸ், அன்லிமிடெட் ரைட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நிறைய கல்ச்சுரல் பெவிலியன்ஸ் அண்ட் ஷாப்பிங் அண்ட் டைனிங் அண்ட் வாட் நாட் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வந்து அதே தான் இருக்க போகுது. 25 dirhams for weekdays and 30 dirhams for any day or weekends ங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. further details about season 31 என்னெல்லாம் புதுசா வர போகுது, என்ன ஏதுங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய வாரங்கள்ல அவங்க வெளியிடுவாங்கங்கற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: குழந்தையை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: வந்தையன் தான் நம்மளை காப்பாத்துது.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு. யார், நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
0: அழகா இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி.
4: மண்டாடி இப்பொழுது அமீரக திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
5: We'll be back after a short commercial break.
6: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
9: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
10: எல்லாமே சொல்லுவேன்.

0: இன்னொரு பக்கம் இந்த ஒரு புது லான்ச் அவங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டெகிரேட் பண்ணி அடாப்ட் பண்ணி யூனோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பயங்கர பிரில்லியண்டா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அதோட பார்த்தா இன்னொரு பக்கம் இல்ல இன்னொரு டைப் ஆஃப் கான்டென்ட்டும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஐபோன் டுவோ வாங்குற விலைக்கு நீங்க வேற என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? டிராவல் பண்ணலாம், யூரோப்புக்கு போகலாம், இங்க போகலாம், அங்க போகலாம், இத்தனை நைட்ஸ் அண்ட் இத்தனை டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய கம்பாரிசன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதோடைய விலை அந்த மாதிரி இருக்கு இல்ல, அரௌண்ட் ஒரு 8500 திரும் ஸ்டார்டிங் starting from 8499 dirhams and it can go up to 13499 dirhams ingra maadhiri inga nam amiragathila idodeya price range edirpaarpu edirpaarakkapadudhu. அண்ட் ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஐஃபோன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த வரலாற்றில் நம்மளும் இடம் பிடிக்கணும்ப்பா, இந்த ஃபர்ஸ்ட் பீஸை நம்மளும் ஓன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக இன்னும் சில பேர் வந்துட்டு ஐ ஆல்சோ ஹாவ் டு பி தேர், எல்லாரும் வாங்குறாங்கன்னா நானும் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோமோவை மிஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக, டு ஃபிட் இன் அந்த ஒரு பியர் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக, ஆர் இன் ஜென்ரல் வாங்கணும்ப்பா, எனக்கு தெரியாது எதுக்கு என்ன ஏது பழைய ஃபோன் நல்லா வேலை பண்ணதா என்னன்னு தெரியல, பட் ஒரு ஒரு வருஷமும் வந்து நான் அப்கிரேட் பண்ணுவேங்கிற மாதிரி பல பிரின்சிபல்ஸ் வச்சுட்டு பல பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம இங்கே யூஏயில் பார்த்தோம்னா அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து தான் ப்ரீ ஆர்டரே ஆரம்பிக்க போறாங்க, அண்ட் சேல்ஸ் வந்து அக்டோபர் 23rd இருந்து இருக்க போகுதுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த விலைக்கு இந்த போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அண்ட் யூனோ டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது 8499 திரம்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அந்த லிஸ்ட் வந்து அப்படியே எனார்மஸா இருக்கு. நம்ம யூஏல வந்து பார்த்தா 22-carat கோல்டு வந்து நீங்க வாங்கலாம் ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 13th. நம்ம பார்த்தோம்னா 17.5 grams of 22 carat gold. ஸோ இந்த விலைக்கே நீங்கள் தாராளமாக ஒரு யூஸ்ட் காரே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, டைரக்ட் ஃப்ளைட் ஃபேர்ஸ் பிட்வீன் துபாய் அண்ட் ஜெட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 திரும்ஸ் பக்கம் போகுது. இதே நீங்கள் வந்து ஐஃபோன் டுவோ வாங்குற வேலையில் கிட்டத்தட்ட 6 முறை நீங்கள் போயிட்டு வந்துடலாம். துபாய் மும்பைக்கும் அதே மாதிரி தான், அதுக்கப்புறம் லண்டனுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தங்க சொல்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 2 மாதத்தோட ரெண்ட் நீங்கள் பே பண்ணிடலாம், அண்ட் மோர் தென் 4 மந்த்ஸ் ஆஃப் கிராசரிஸ் நீங்கள் வந்து பே பண்ணலாங்கிற மாதிரி கம்பேர் பண்ணோன்னா பண்ணிகிட்டே போகலாம். பட் அதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகுமா சொல்லுங்கள்? அப்படியே வந்து நம்ம யோசிக்கணும்ல. அப்படி பார்த்தா இது வாங்குறதுக்கு பதிலாக அது, அது வாங்குறதுக்கு பதிலாக இதுன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் கேன் பி எண்ட்லெஸ். பட் நமக்கு வாங்கணும் அப்படின்னு தோணி நம்மளால வாங்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமா வாங்கலாம். பிகாஸ் மணி கேனாட் பை ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சேயிங் ஒன்று போகும். பட் யார் சொன்னா முடியாதுன்ட்டு? பணம் இருந்ததுன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கலாம், இன் டர்ன் யூ வில் பி ஹாப்பி. ஸோ மணி டெஃபினெட்லி கேன் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ரீல் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இது. ஸோ ஐஃபோன் டுவோக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், ஆனால் ஐஃபோன் டுவோ கொடுக்குற சந்தோஷத்தை இது கொடுக்குமா அப்படின்னா இட் இஸ் டோட்லி சப்ஜெக்டிவ். அதனால வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த பிரைஸ் கம்பாரிசன்லாம் பார்க்கும்பொழுது, அதனால்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். எனிவே, அடுத்தது போகன்லேருந்து செந்தூரா பாட்டு, அதுக்கப்புறம் ஹாய் படத்திலிருந்து ஒரு ஃப்ரெஷ் சாங் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in mega plot sale event exclusive-ஆ NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.

10:41 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம துபாயில டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ கடந்த ஆகஸ்ட் மாசம் தான் டூரிஸ்டுடைய வரத்து வந்து பழையபடி ஆஸ் குட் அஸ் பிப்ரவரி வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குனாலும் இங்கே வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை தேங்க்ஃபுல்லி திரும்பி இருக்கு. அண்ட் இங்கே கவர்மெண்ட்டும் அதற்கேற்ற மாதிரி நம்மளை பத்திரமா பாத்துக்குது, சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் இந்த வருஷம் டூரிஸ்டினுடைய வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்கலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இனிமே தானே ஆரம்பிக்க போகுது சீசன் எல்லாம் இல்லையா. அண்ட் செப்டம்பர் 23rd ஆஃபிஷியலி சம்மரும் முடிஞ்சு விண்டர் ஆரம்பிக்க போகுது. 24th இருந்து ஆஃபிஷியலி விண்டரும் ஆரம்பிக்குது இங்க. அண்ட் குளோபல் வில்லேஜோடைய ஓப்பனிங் டேட் சொல்லியாச்சு. இனி அடுத்தடுத்து மற்ற விண்டர் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் யூனோ வாட் நாட் எல்லாமே வந்துடும். இனி அடுத்த மாசம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பத்தின அறிவிப்புகள், நியூ இயர் செலிப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 6 months வந்து பயங்கர பிஸியா அப்படி கல்ல கட்ட போகுது நம்மளுடைய UAE, நம்ம துபாய் எஸ்பெஷலி. ஸோ ஐ ஜஸ்ட் கான்ட் வெயிட் ஃபார் த சீசன். எனிவே இன்னைக்கு வந்து செப்டம்பர் 14th ஆயிடுச்சு. இன்னும் ஒரு முக்கியமான டேட் வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி ஆகணும். ஒரு பக்கம் இந்த செலிப்ரேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய கடமையை வந்து மறந்துடவே கூடாது. எஸ்பெஷலி UAEல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் 30th இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட். ஏன்னா கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டெட்லைன் செப்டம்பர் 30, 2026. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயருக்கான இந்த கார்பரேட் டேக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் இஸ் செப்டம்பர் 30th, 2026. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் சரியா. அதனால லேட்டாக ஃபைல் பண்ணும்போது எரர்ஸ் வரலாம், ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிடலாம், பெனல்ட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் எதுக்குமே யோசிக்காமல் கரெக்டான டீம் கிட்ட வந்து இந்த வேலையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்து நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அங்கே தான் வந்து தி வாட் கன்சல்டன்ட், உங்களுடைய ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத் வராங்க. ஸோ இவங்க வந்து FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி. நம்ம அமீரகத்தில் வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கும் மேலாக அவங்க வந்து நிறைய பிசினஸஸ்க்கு டாக்ஸ் ஃபைலிங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் அவங்களை பற்றி கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 4.9 star ரேட்டிங்கும் இருக்கு. ஸோ டிலே பண்ணாதீங்க, பெனல்ட்டிஸை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு இம்மீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது த வாட் கன்சல்டன்ட், அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களுடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைனாலும் ஒரு நம்பர் நான் தரேன், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஓ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தே வில் கைட் யூ ஃபர்தர். அண்ட் த நம்பர் இஸ் 0588520103. 0588520103.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back.
2: வெறும்
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. மலிஹா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜா அப்படின்னு காட்டுது. அது வந்து அப்படியே நம்ம 311 ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸில் தான் இந்த ஒரு கிராஷ் ஆகியிருக்குங்கிறதுனால அங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. அதை தாண்டி 311 வழக்கம் போல் டிராஃபிக் இருக்கிறது இருக்குது. ஊத்மேதாக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரோடு, இந்த ஜதஃப் ஊத்மேதா ரோடு, துபாய் அலைன் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. வேறு எதுவும் அன்யூஷுவலாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நிறைய ரோட்ஸ் டிராபிக் இருக்கு, பட் அதெல்லாம் வழக்கமா இந்த நேரத்துக்கு பாக்குறது தான். சோ டிரைவ் சேஃப்.
2: டிராபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: All right, நானும் அப்படி பை பை சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. 10:51 ஆல்ரெடி. ஓகே, டேக் கேர், ஹாவ் அன் அமேசிங் வீக். அட்டகாசமான ஒரு வாரமா இந்த வாரம் அமையட்டும். இன்னைக்கு வந்து வீக் டே, இனி தான் வாரத்தோட முதல் நாள். ஊர்ல வந்து ஒரு ஹாலிடே மோட்ல இருக்குனாலும் இன்னைக்கு வந்து எவ்வளவு பிஸியா நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழக்கட்டையெல்லாம் சாப்பிட பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நேரத்துக்கு சாப்பிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு சரியா. ஸோ நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. நாளை காலையில 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களாம். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. ஓகே, உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்கேயும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா யூஏ தாண்டி நீங்க வெளியில எங்க போனீங்கன்னாலும் தாராளமா நம்மளோட ஷோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அப் நெக்ஸ்ட் கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல சின்ன மாப்பிளை படத்துல இருந்து ஒரு பாட்டு, அப்புறம் டைம் இருந்ததுனா இன்னும் ஒரு பாட்டுன்னு வரிசையா உங்களுக்காக நிறைய பாட்டெல்லாம் பிளே பண்ண போறோம் ஆன் 89.4 தமிழ் FM. நாளைக்கு மார்னிங் பேசுவோம் திருப்பியும். தாத்தா.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

அடுத்து வருவது மசாலா கஃபே.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இடைத்தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டி என்றாலும் தாவேக ஆட்சி தொடர ஆதரவு நீடிக்கும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இடதுசாரிகள் எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்றும் அவர் கூறினார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தமிழக மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறை அமைச்சர், தலைமை செயலர் உள்ளிட்டோர் யாரும் முதல்வருடன் வெளிநாடு செல்லவில்லை. யாரை சந்தித்தார், எவ்வளவு முதலீடுகள் வருகின்றன என்பதை வெளிப்படையாக அவர் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 252 மதரசாக்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில அரசு மாநிலம் முழுவதும் நடத்திய ஆய்வுக்கு பிறகு 252 மதரசாக்களை மூட உத்தரவிட்டுள்ளது. மேலும் சுமார் 100 மதரசாக்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சில மதரசாக்களுக்கு தேவையான அரசு அனுமதி இல்லாமை, போதுமான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமை மற்றும் நிர்வாக விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாதது போன்ற குறைபாடுகள் இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக கொழும்பில் உள்ள 3 தனியார் நிறுவனங்களுக்கு மொத்தம் 3,00,000 இலங்கை ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தலா 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனங்கள் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் விலையை முறையாக காட்சிப்படுத்தாதது உள்ளிட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விதி மீறல்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் குளோபல் வில்லேஜ் தனது 31st சீசனுக்காக எதிர்வரும் அக்டோபர் 14th திகதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜ் இந்த முறை மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் என்ற கருப்பொருளுடன் தனது புதிய சீசனை தொடங்குகின்றது. அக்டோபர் 14th திகதி தொடங்கும் 31st சீசன் 2027 ஆண்டு மே மாதத்தில் நிறைவுக்கு வருகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI-ஆல் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து நிபுணர்கள் வெளியிட்டு வரும் எச்சரிக்கைகளை நிராகரிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். அயர்லாந்து சென்றுள்ள டிரம்ப் AI குறித்து சிலர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். AI தொடர்பாக பல்வேறு எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கும் சிலர் உண்மையில் நடக்கப் போவதல்லாத விஷயங்களை நடக்கக்கூடியவை போல கூறி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் இந்திய ஆண்கள் அணி 6th முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்தது. பெண்கள் பிரிவிலும் இந்திய அணி கோப்பையை சாதகமாக்கி ஹாட்ரிக் சாதனையை படைத்தது. இந்திய பெண்கள் அணி சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை தன்வசப்படுத்தியது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொதுவாக வெப்பநிலை சரிந்து வருகிறது. இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45°C வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33°C, அஜ்மான், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 37°C, துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 38°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint Prachanigal, Stress, Migraine. Inna madri enna prachana irundhalum 18 varsha anubavam ulla Dr. Deepa Purushottamana Vedamrita Ayurvedic Medical Center, Alnada 2 சந்திக்கலாம்.

0: பாத்தீங்களா, ஒரே ஒரு மண்டேல லைனா ரெண்டு மூணு ஓபனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? விண்டர் வந்துருச்சு மாலா, அபிஷியலா நம்ம வந்து கொண்டாட வேண்டியது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஒன்று நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் குளோபல் வில்லேஜ் வந்து அவங்க ஓப்பனிங் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட 19 சீசனுக்காக. ஸோ அக்டோபர் 14th சீசன் 31 ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இன்னும் ஒரு மாதத்தில், இன்றைக்கி செப்டம்பர் 14th, இதே அக்டோபர் 14th நீங்கள் போனீங்க அப்படின்னா சீசன் 31 ஆஃப் குளோபல் வில்லேஜ் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ மே எண்ட்

0: வரைக்கும் மே 2027 வரைக்கும் இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே எண்ட் வரைக்கும் இருக்கிறதால இந்த வருஷம் கிட்டத்தட்ட நிறையா ஷாப்பிங் சென்டர்ஸ், கிட்டத்தட்ட 3500 மேற்பட்ட ஷாப்பிங் சென்டர்ஸே லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஸோ 40500 பர்ஃபார்மன்சஸ், 200 ரைட்ஸு, 250 டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. இந்த வாட்டி இன்னமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஷாப்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நிறைய பேர் ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ குளோபல் வில்லேஜ் வருதுப்பா. இன்னொரு பக்கம் சஃபாரி பார்க் வருது. ஸோ துபாயோட சஃபாரி பார்க் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே புது எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் 10 பீப்புளுக்கு ஒரு 4-hour எக்ஸ்பீரியன்ஸ், த ராயல் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய் சஃபாரி பார்க்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 12 அஃபிஷியலாக ரீஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த எல்நீனியோ எல்நீனியோன்னு சொல்லி நம்மளை வந்து பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருக்காங்கல்ல, அதனால என்னதான் இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 90 ஸ்பாட்டு அண்ட் இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்
1: மசாலா கேஃபே, brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

வெல்கம் பேக் இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இந்த எல்நினியோ பற்றி பேசுவோமா? எல்நினியோ வருது, இதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது வெதர் வந்து பயங்கர அன்ஸ்டேபிளாக இருக்க போகுது. பிப்ரவரி வரைக்கும் இந்த எல்நினியோ வந்து நீடிக்கக்கூடும். அதனால் நார்மல் டெம்பரேச்சர்ஸை விட எக்ஸ்ட்ரா 1 or 2 degrees இருக்கலாம், ரேப்பிட் ரெயின்ஃபால்ஸ் இருக்கலாம், திடீர்னு வந்து சன்ஷைன் பயங்கரமாக இருக்கலாம், ஹீட் பயங்கரமாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் வராங்க. லைட்டாக பயமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஏன்னா நம்மளே வந்து வின்டரை எப்பயாவது பார்க்குறோம். இப்போ பார்த்துட்டோன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து வசந்த காலம் பூத்திருக்கும். அதுக்குள்ளே குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி இந்த எல்நினியோ பையன் வந்துட்டான்னா, எல்நினியோ ஆக்சுவலாக பையன் தானே ஸ்பானிஷில், ஓகே. ஸோ வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுனே புரியலல்ல. ஆக்சுவலாக உலகம் முழுக்க இது இருக்குன்னு சொல்கிறாங்க. பசிபிக் ஓஷனில் கிட்டத்தட்ட 5 degrees வரைக்கும்லாம் டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்குன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யுஏஏ பொறுத்த வரைக்கும் எல்நினியோ ஃபினாமினன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைரக்டாக வந்து கண்ட்ரியோட டெய்லி வெதரை இது அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது பசிஃபிக்லேருந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. கரெக்டாக யுஏஇ இஸ் வெரி வெரி ஃபார் ஃப்ரம் பசிஃபிக் ஓஷன், யுஏஇ இந்தியா எல்லாமே. பட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அக்டோபர் நவம்பரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்சிஎம் சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஏஷியாவில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னும், வெஸ்ட் ஏஷியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இதோட இம்பேக்ட் இருக்கும்னும் சொல்லியிருக்கிறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் எல்நினியோ அலோன் நீங்கள் வந்து யாரும் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டம் சீசனில் திடீர்னு ஸ்ட்ராங் வின்ஸ் வரலாம், அதிக ரெயின்ஃபால் வரலாம், தண்டர் ஸ்ட்ராம் வரலாம், இது எல்லாமே இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. நமக்கு அதிகம் மழை வந்தால் நல்லது தானே. ஸோ நம்ம இப்படியும் பார்த்து அப்படியும் பார்த்து ஈஸியாக மனசு தேர்த்திக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வேறு எதுவும் கிடையாது. வல்லவன்லேருந்து ஒரு பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் கொடுக்க போகிறேன். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வேட்டை நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 திரம்ஸ் வர்த் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் 2000 திரம்ஸ் வர்த் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா? ஹாரர், ஹா? சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ? த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
2: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: 8 89 40 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் பாட்டு கேட்டிருந்தீங்க, அந்த பாட்டு எல்லாத்தையும் நான் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மண்டே போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி அப்படியே நான் ஒன்னொன்னா எடுத்து போட்டு விட்டுறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சிவாவா?
1: நானே தான்.
0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பெரிய மேட்ச்க்கு டிக்கெட் கிடைக்கிறது பெரிய விஷயம். வேர்ல்ட் கப்லாம் வந்துச்சுன்னா 250-300 போகும். இவ்வளவுதான் பட்ஜெட். சரி வாங்க, இதுதான் சான்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு
1: போயிட்டேன். வெரி குட், வெரி குட்.
0: சொல்லுங்க. எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சா நான் வேணாம் நான் சொல்ல போறேன். கொடுக்க மாட்டாங்களே யாரும்.
1: கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அடுத்த மேட்ச்ல
0: பாத்துட்டோம். ஓகே, நல்லது நல்லது. ஓகே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நேருக்கு நேர்ல இருந்து அவள் வருவாள் சாங்.
0: சரி, ஓகே. சரி, என்ன இப்போ 2027 வேர்ல்ட் கப் என்ன கதை?
1: ஒன்னு சொல்ற மாதிரி இல்ல, டீமுக்குள்ள நிறைய குழப்பாடிகள் வந்துட்டு இருக்கு.
0: மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. 12 மணிக்கு மேல நான் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன் கைஸ். எஸ் நேற்று நான் வந்து ஏசியா கப்பாக போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவர் கேட்ட பாட்டு வருது. ஸ்டே டியூன்ட்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த ஈரோட்டு மண்ணில் தீக்க சார்பில் செப்டம்பர் 17 ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணிக்கும், குடியாத்தத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திமு கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நடத்தவிருந்த பேரணிக்கும் இந்த சர்க்கஸ் அரசின் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை வலதுசாரி அமைப்புகளின் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டை செதுக்கிய பெரியார் அண்ணாவின் பிறந்தநாள் பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் முதலமைச்சர் யாரை திருப்திப்படுத்த இதை செய்கின்றார் என்றும் அவர் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோடு எனப்படும் LAC பகுதியில் 2025 சீனா தனது மக்கள் விடுதலை ராணுவமான PLA-வின் படையினரின் நிலைநிறுத்தத்தை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய எல்லையில் சீன ராணுவத்தின் நிலைநிறுத்தலில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசியல் மற்றும் தூதரக உறவுகளிலும் மீண்டும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தை குறைக்கும் வகையில் இருதரப்பும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக எல்லை பகுதியில் படையினரின் எண்ணிக்கை மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது தொடர்பாகவும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 97,637 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை டெங்கு நோய் காரணமாக 74 உயிரிழந்துள்ளதாகவும் அப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தின் கடந்த 13 2,146 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 20,742 என்ற எண்ணிக்கையில் அதிகளவிலான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். 2026 உலக சுற்றுலா விருதுகளில் மத்திய கிழக்கின் சிறந்த வளர்ந்து வரும் சுற்றுலா தலமாக அஜ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் கவனத்தை அஜ்மான் தொடர்ந்தும் ஈர்த்து வருவதையும் போட்டி நிறைந்த பிராந்திய சுற்றுலா சந்தையில் தனது நிலையை வலுப்படுத்த அஜ்மான் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் இந்த விருது பறைசாற்றுகின்றது. அஜ்மானின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு இந்த அங்கீகாரம் மேலும் ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத் வெளியுறவு அமைச்சர் ஷேக் ஜர்ஹா ஜாபர் அல் அகமது அல் சாபா ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் பின் அகமது அல் புசாயிதியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினர். மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதற்கான தூதரக முயற்சிகள் குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவைச் சேர்ந்த தீரஜ் பொம்மதீவரா வரலாறு படைத்துள்ளார். உலக தரவரிசை பட்டியலில் 10th இடத்தில் இருக்கும் தீரஜ் காலிறுதி அரையிறுதி போட்டிகளில் திறமையாக விளையாடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதில் உலக தரவரிசை பட்டியலில் 20th இடத்தில் உள்ள நகானிஷியை எதிர்கொண்ட தீரஜ் 5 விளையாடி டைல் சமநிலையை பெற்றார். ஷூட் ஆஃப் முறையில் தொடர்ந்த போட்டியில் 10-9 என்ற புள்ளி கணக்கில் தீரஜ் வெற்றி பெற்றார். இதேவேளை உலகக்கோப்பை ரிகர்வ் வில்வித்தை ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: யுஏஇல ஹஜ் 2027க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்று துவங்கப்பட்டிருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ புனித யாத்திரை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆல் பீப்புள் உங்கள் அட்டென்ஷனுக்காக இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜெனரல் அத்தாரிட்டி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் என்டோமென்ட்ஸ் அண்ட் ஜகாத் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 14 அன்னைக்கு, விச் இஸ் ஃப்ரம் டுடே, அடுத்த வருஷம் ஹஜ் பிலிகிரிமேஜ் போகக்கூடிய நண்பர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாத நண்பர்களுக்கு இமீடியட்டாக இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரல் 2027ல் சவுதி அத்தாரிட்டிஸ்லேருந்து உம்ரா பில்கிரிம்ஸ்க்கான டெட்லைனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆஸ்ட்ரோனாமிக்கல் கேல்குலேஷன்ஸ் படி அரஃபா டேவை பொறுத்த வரைக்கும், இந்த பீக் ஹஜ் சீசனை பொறுத்த வரைக்கும் May 15, 2027 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா, சரியா?
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்னு நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். செப்டம்பர் 14th, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன சமரி ஒன்றா ஆரம்பிச்சிருவோம். நேற்றுக்கு ஏஷியா கப்பில் ஃபைனலில் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் இந்தியா கம்ஃபர்டபுளாக ஒரு ஒன் வே டிராஃபிக்காக வின் பண்ணிட்டாங்க. 183 ரன் இந்தியன் விமன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாலும் 183ங்கிறது மேசிவ் ஸ்கோர், அதை அடிக்க முடியல. 111க்கு அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த 183 வரத்துக்கு முக்கியமான காரணம் ஓப்பனிங் பேர் ஸ்மிருதி அண்ட் ஷெஃபாலி வர்மா. ஷெஃபாலி தான் மெயினாக, ஏன்னா ஸ்மிருதி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சூப்பராக போட்டாங்க, அவங்களும் ஆஃப் சென்சுரி போட்டாங்க. பட் இருந்தாலும் ஷெஃபாலி கொடுத்த ஒரு ஸ்டார்ட் பவர் பிளேல, அதாவது 24 பால் 52ங்கிறது, அதுக்கப்புறம் போட்டு எல்லா பாலையும் அட்டாக்கிங் மோடில் கரெக்டாக வேற கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு. ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்த ஸ்டார்ட்ல தான் வந்து நேற்று நம்ம அவ்வளோ ரன்ஸ் போட முடிஞ்சுது. இல்லைனா அதில் ஒரு 50-60 ரன் கம்மி அடிச்சிருந்தோம்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்தியன் விமன் ஏஷியா கப்பை வின் பண்ணிட்டாங்க. நேரில் இதை பார்த்து பயங்கரமாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் நேற்று நடந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாட்டு, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back. I'm part of the ring to part. Ring to part.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராம கிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: விநாயகர் சதுர்த்தி வருது, நம்ம வீட்டு விநாயகரை வரவேற்க ரெடியா? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பூக்களும் அழகான மண் விநாயகர் சிலைகளும் இப்போது UAE-ல நம்ம பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும்.
0: அதோட ஒரு ஸ்பெஷல் நியூஸ், நம்ம ஊரு மல்லிகை பூவை நேரடியா எக்ஸ்போர்ட் பண்ணி இப்ப பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமேல் மல்லிகை பூ வேணும்னா பெருமாள் ஸ்டோர்ஸ் அணுகுங்க. பெருமாள் ஸ்டோர்ஸ், நம்ம ஊரு மனம் அமீரகத்திலும்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்க

0: நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம யோசிச்சுடுறோம். ஐநோ ஆஸ்ட்ரிச்சுக்கு வழி தெரியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாலும், அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் நேற்று யூஎஸ் ஓப்பனை வின் பண்ண அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் தன்னோட ரெண்டாவது கிராண்ட் ஸ்லாம பதிவு பண்றாரு. அவங்க ஊர்காரர் பென் ஷெல்டனை தோக்கடிச்சுட்டு வேர்ல்ட் நம்பர் ஒன் ஸ்வெரேவ் கிராண்ட் ஸ்லாம வின் பண்றாரு நேற்று நைட்டு. ஸோ இந்த மேட்ச்ல இது ஒரு நார்மல் கிராண்ட் ஸ்லாம் மேட்ச் தானு மக்கள் கடந்து போகலாம். பட் ஸ்வெரேவ் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல ஜீன்ஸ்னால வந்த ஒரு பிரச்சனை தான் இது. இதை அவர் ஒரு பொருட்டாக மதிக்காம தொடர்ந்து விளையாடி பயங்கரமாக போராடி இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் ஒன்னாக மனுஷன் இருக்கா. அப்படி டென்னிஸில் அதுவும் மேட்ச்சுக்கு நடுவில் மனுஷன் இன்சுலின் எடுத்து குத்திக்கிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட என்ன இது, ஐயோ இப்படி ஆகிடுச்சு, நமக்கு இந்த வயசில் இப்படி வந்துருச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு வந்தது வந்துருச்சு ஆனதாகி போச்சு, அடுத்து என்ன செய்யலாங்கிறத நம்ம யோசிச்சோன்னு வச்சிங்களேன், அதிலேயே பாதி பிரச்சனை சால்வ்ட், மீதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்துடும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சின்ன டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அவ்வளோதான். இன்றைக்கி மண்டே வேறு, சில பேர் வந்து மாதத்தோட பாதியில் வேறு இருப்போம், மாதத்தோட பாதியில் என்ன இது இப்படி செலவாகுது அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு டிமோட்டிவேஷன் உங்களுக்கு ஒருவேளை எங்கேயாவது லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மோட்டிவேஷன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க சரியா. அதுக்காக அது வேறு இல்லை, ஜிடி நாயுடு அவர்களை பற்றின படம் ரீசெண்டாக நான் பார்த்து ரசித்த படங்களில் ஒன்று, அதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ் பாட்டு இப்போ நம்ம கேட்க போகிறோம், கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் முட்டைங்க இருக்கு, நான் இப்பவே சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: E11 towards Sharjah, அஜமான்லேயும் Sharjah வரும்போது towards வாசித் நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அஜமான் இண்டஸ்ட்ரியல் 2 பக்கத்துலையும் நல்ல ஸ்லோ மூமெண்ட், அலித்தியா ஸ்ட்ரீட்டில் மலையா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி எங்கேயுமே பெருசாலும் டிராஃபிக் இல்லை. E11 E311லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, நாதலமா ரோட்டில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அண்ட் துபாய்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா
1: கூப்பிட்டு போகிறோம். எலிட் குரூப் ஹோல்டிங், விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் டுடே. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: பயன்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: இன்னைக்கு என்ன டேனா உணவே மருந்து டேவாம். ஸோ ஃபுட் இஸ் மெடிசன் டே. ஸோ 1913 முத முதல்ல எல்மர் மெக்காலம் அப்படிங்கிறவர் வைட்டமின்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏ வைட்டமின்ஸ்னு ஒன்று இருக்கா, இது நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா உலகம் முழுக்க இந்த நியூட்ரிஷனல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறினது 1950s இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் அது இதுன்னு வந்தாலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணவே மருந்து பேக் டு ஸ்கொயர் ஒன், நம்ம அந்த காலத்துக்கே திருப்பி போகலாம் அப்படின்னு ரீசெண்ட் டேஸாக ரொம்ப இந்த ஹெல்த்தை நோக்கி பயணம் பண்ணுறது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போகிறீங்க அப்படின்னா கூட ஹெல்த்துக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்ஸோ சப்ளைஸோ வாட் எவர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பண்ணும்போது இட்ஸ் சம்திங் குட். ஸோ இதனால் நம்ம இந்த டே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேவை ஒரு நியூ இயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். January 1 வந்தால் தான் நியூ இயராக கிடையாது. ஸோ இந்த டேவை நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக மாற்றலாம், ஹெல்த்தி ஃபுட்டுக்கான ஒரு டேவாக மாற்றலாம். ஸோ ஆல்சோ இது பற்றினா சில பல விஷயங்களாக நான் பார்த்தேன். ஒரு காலத்தில் நம்ம கெச்சப்பை வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுது, இந்த பொட்டேட்டோ வந்து வைஃபை சிக்னல்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கிறது, இதெல்லாம் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலாக இது உண்மையாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் மேக்கப், ஹை வாட்டர் கண்டென்ட், இது எல்லாத்தையுமே வந்து ரேடியோ அண்ட் ஒயர்லெஸ் சிக்னல்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உதவு தான். அதனால் பொட்டேட்டோ வந்து லிட்ரலி தே ஆர் த லிசனர்ஸ் ஆஃப் ரேடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஆரம்பிச்சு எங்கே போயிட்டோம் பாருங்கள் நம்ம. சரி ஓகே, இந்த ஹெல்த்தி விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது அப்பப்போ நம்ம வந்து சில பல டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு இப்போ தான் ஸ்கூல் வேறு ஆரம்பிக்குது, ஸ்கூல் சீசன் ஆரம்பித்ததுனால ஹெல்த் மேலே ஒரு கண்ணு கண்டிப்பாக இருக்கணும்ல. NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணாதால் பேக் டு ஸ்கூல் ஹெல்த் பேக்கேஜ் இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ September 27 வரைக்கும் மட்டும்தான் இந்த பேக்கேஜ் இருக்கும். இதில் நீங்கள் 350 AED பே பண்ணுவீங்க. உங்களுக்கு இதில் என்ன தெரியுமா இன்க்ளூடட், பீடியாட்ரிக் கன்சல்டேஷன் வந்துடும், டைட்டிஷியன் கன்சல்டேஷன் வந்துடும், வைட்டமின் டி அயன் டெஸ்ட் வந்துடும், CBC ஓரல் எவாலுவேஷன், விஷன் டெஸ்ட்டு, ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ் வரைக்கும் A to Z எல்லாத்தையும் அவங்களே கவர் பண்ணுவாங்க. நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 800-6624 ஆர் 050-899-8018 வாட்ஸ்அப் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஆஃபர் 27 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. 350 dirhams கம்ப்ளீட் பேக்கேஜ் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதாவில்.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கேஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கேஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜயின் வெளிநாட்டு பயணம் வரும் 16ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக நாராயணன் திருப்பதி தெரிவித்தார். கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய முதல்வரின் வெளிநாட்டு பயணம் வரும் 16ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. லண்டனில் முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு நிகழ்வில் கூட முதல்வர் விஜய் பங்கேற்கவில்லை என்று நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். முதல்வர் பயணம் நிறைவடைய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் முதலீடுகளை பற்றி எந்த தகவலும் இல்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். கடைசி 2 நாட்களில் முதலீடுகளை ஈர்த்து விடுவாரா முதல்வர் விஜய் என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி வர்த்தகம் செய்வதை நேரடியாக சோதித்து பார்த்ததாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா தெரிவித்தார். இந்தியாவுக்கு தாம் வந்திருந்த போது புத்தகங்கள் சிலவற்றை வாங்கியதாகவும் அதற்கான தொகையை இந்திய ரூபாயில் தனது வங்கி அட்டை மூலம் செலுத்தியதாகவும் ரமபோசா கூறினார். அந்த பண பரிவர்த்தனை இந்திய ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தனது அட்டையில் அந்த தொகையை தென்னாப்பிரிக்க ராண்ட் நாணயத்தில் கணக்கிடப்பட்ட தாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அனுபவத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடமும் தாம் பகிர்ந்து கொண்டதாக சிரில் ரமபோஷா தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமதி உலக அழகி போட்டியில் புஷ்பிகா டி சில்வாவின் கிரீடம் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் மாடல் ஷூலா பத்மேந்திராவை விடுதலை செய்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ்ஸிஸ் வேர்ல்டு அழகி போட்டியின் போது மேடைக்கு வந்த இருவரும் புஷ்பிகா டி சில்வாவுக்கு சூட்டப்பட்டிருந்த கிரீடத்தை வலுக்கட்டாயமாக அகற்றியதாகவும் அதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் வழக்கில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முன்னாள் திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் மாடல் ஷூலா பத்மேந்திரா ஆகியோர் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். இவ்வழக்கை விசாரித்த கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போத்தரகம இருவரையும் வழக்கில் இருந்து விடுவித்து இன்று உத்தரவிட்டுள்ளார். துபாய்க்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 869,000 சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரே மாதத்தில் துபாய்க்கு வந்த சர்வதேச பயணிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையாக இது பதிவாகியுள்ளது. ஹோட்டல்களில் தங்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக மீண்டு வரும் நிலையில் துபாயின் சுற்றுலாத்துறை மீண்டும் வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா மீது ஹூதி அமைப்பு நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு தென்கொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஹூதி அமைப்பு தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பல பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஹூதி அமைப்பை தென்கொரியா வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது மற்றும் கடல் வழி போக்குவரத்தின் சுதந்திரமான பாதுகாப்பான இயக்கத்தை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் எந்த சூழலிலும் நியாயப்படுத்த முடியாதது என்று தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியாவுக்கு தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் தென்கொரியா வெளிப்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலக தடகள அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றார். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் முதன்மை ஈட்டி எறிதல் வீரரான ருமேஷ் தரங்க 91.09 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்தார். அவர் இந்த ஆண்டில் 92.62 மீட்டர் தூரம் எறிந்து உலக சாதனையை நிலைநாட்டியிருந்தார். சமீபத்தில் டயமண்ட் லீக் ஈட்டி எறிதல் சாம்பியன் பட்டத்தை வென்ற ருமேஷுக்கு ஜெர்மனியின் ஜூலியன் வெப்பர் முக்கிய சவாலாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் இந்த போட்டியில் 85.89 மீட்டர் தூரம் எறிந்து 3ஆம் இடத்தை கைப்பற்றினார். இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
5: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: வெல்கம் பேக். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். தங்க விலை லைட்டா அப்படி குறைய ஆரம்பிக்குது. அது காரணம் என்ன தெரியுமா? நாளானிக்கு கெவின் வார்ஸ் வந்து ரேட் ஹைக் பண்ண போறாருன்னு லைட்டா நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அது பண்ணா பயங்கரமா குறையும் ஆன்டிசிபேஷன்ல இப்பவே எல்லாரும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: காலையிலே வந்து நான் பார்த்த முதல் விஷயமே கோல்ட் ரேட் ஒரு மைல்டு டிப்ப சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான். 521.75 கிராம்ஸ் ஃப்ரம் 524 24 கேரட். வெள்ளிக்கிழமை 485.25 இருந்த 22 கேரட் இன்னைக்கு 483.25 இருக்கு. 21 கேரட் தங்கம் இன்னைக்கு 463.25, 18 கேரட் தங்கம் 397 கிராம்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்.
0: ஆல் ரைட், நம்ம அடுத்த அப்டேட்டையும் பார்த்துட்டு அப்படி நிகழ்ச்சியை வந்து தொடருவோம்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: All right, so Fly Dubai network ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. So Fly Dubai network வந்து கிட்டத்தட்ட 125 destinations எக்ஸீட் பண்ணி அவங்க ஆபரேஷன்ஸ்ல 85% ரெசியூம் பண்ணிருக்காங்க, ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வந்து இப்போ Fly Dubai ல டிராவல் பண்றீங்க அப்படினா என்னென்ன சர்வீசஸ்லாம் ரெசியூம் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஈஸ்ட் ஏசியாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்காக் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரீஓபன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 2250 ஃப்ளைட் டிக்கெட்டாக அவங்க வாரத்தில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. வின்டர் இஸ் கமிங், அதனால் பல ஏர்லைன்ஸில் இந்த அப்டேட் உங்களுக்கு இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: புதிய
3: ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: பயங்கர வைரல் போட்டோலாம் வந்திருக்கு போல இருக்கு லண்டன்ல. எஸ் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் ஏகே அவர்களும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணி அவங்க வந்து பல வருஷமாக எத்தனை திரைப்படங்கள் நம்ம வந்து அவங்க படம் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அதை வந்து திருவிழாவாக கொண்டாடிருக்கோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண அந்த ஃபோட்டோ பயங்கரமாக இருந்துச்சுல. அதுதான் ஃபுல்லாக வீக்கெண்டு ஃபுல்லாக அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு டைம் லைனை ஓப்பன் பண்ணாலே.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: E11 அபுஷாகரா கிட்ட கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு டுவர்ட்ஸ் ஷார்ஜா, ஓகேவா? அதே மாதிரி E311 டுவர்ட்ஸ் ஷார்ஜா கொஞ்சம் இந்த ஷார்ஜா ரிங் ரோட் கிட்டலாம் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அண்ட் இந்த ஷார்ஜா இங்கிலீஷ் ஸ்கூல் சைட்லாம் வந்து மலையா ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. E311க்கு ரைட் சைட்ல சொல்றேன். அண்ட் அல்தகித் ரோட்ல டுவர்ட்ஸ் வாசிட் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட், மற்றபடி இங்கே பெருசாலாம் டிராஃபிக் இல்லை, விட்டுக்கோ
1: தான். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஒரு முழுக்க இப்போ இந்த ஐபோன் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் புதுசாக வாங்குற இந்த ஒரு ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 8500 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாங்க. 22 கேரட் கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17.5 கிராம் மாடி, ரெண்டு ஃபோனுக்கு மேலே நீங்கள் வாங்கலாம் ஈஸியாக. அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 ரிட்டன் ட்ரிப் நீங்கள் போடலாம். இன்னும் 2 மாதத்துக்கான ரெண்ட் பல பேர் வந்து கட்டலாம் இப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எதை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான ஃபோன் அப்கிரேடுக்கும் அந்த தாட்டுக்குள்ளே நான் இன்னும் போகல. ஏன்னா என் ஃபோன் 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. நான் சொன்னேன்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பையன், சிம்பிளாக வயர்லாம் ஏதோ பிச்சு போட்டு நானும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த ஃபோனை கைட்டு போட்டு என்னமோ பண்ணி சரி பண்ணிட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. 4வது மாடியிலேருந்து விழுந்த ஃபோனு பிரச்சனை பண்ணால் மிர்ராஜா கொஞ்ச நாளைக்கு மாச கடைசி வேறு நெருங்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ ஒரு 90s பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு தலைவர் பாட்டு கேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் போட்டு விடுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம வியூஸே.
1: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
3: JM brand AC da
4: JM brand AC da
5: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
6: inda samrajyathin miga mukhyamana suyamvarathirku ungalai anbudan varaverkirom nam anaivarin arasiyana manadai vella pottiidum pottiyalargal.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
13: Chillax song of the hour.
14: Chillax song of the hour.
0: Brought to you by
15: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கொடுத்துட்டு நான் இங்கே இருந்து கிளம்புறேன். 800-8940 கால் பண்ணுங்க, 889940 அப்படிங்கிற நம்பருக்கு அழையுங்கள். யூஏக்கு வெளியிலேருந்து கூப்பிடுறவங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நிறைய பேர் கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஒருவேளை கொழுக்கட்டெலாம் வீட்டில் செஞ்சிருக்கீங்கனா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க. நான் இங்கே கொழுக்கட்டெலாம் செய்யலை, நான் பேச்சுலராக இருக்கேன், கல்யாணம் ஆன பேச்சுலராக தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கொழுக்கட்டை செஞ்சிக்க அப்படினா கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்களா, நான் சாப்பிடுவேன். சரியா, வணக்கம், யாரும் இங்கே பேசுவீங்க?
1: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் வேணு, அபுதாபியில் இருந்து பேசுகிறேன்.
0: ஓகே மிஸ்டர் வேணு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மறக்க
0: முடியாத படம், அது காமெடி தான் செம்மையா இருக்கும் அந்த படத்துல.
2: என்ன
0: பாட்டு வேணும்? ஒரு பாட்டு
2: தான்
0: இருக்குங்க. நாளை சந்திப்போம் 11 மணிக்கு.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜிமான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
3: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மயிலாடுதுறை அருகேயுள்ள கடற்பரப்பில் 5 புதிய ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஹார்டி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்டாவில் 5 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க மத்திய அரசின் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிணறுகளிலும் தினசரி 3000 பேரல் எண்ணெய், 30 லட்சம் கன அடி எரிவாயு எடுக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அனுமதி கோரி விண்ணப்பித்த தனியார் நிறுவனம் சுமார் 1390 கோடியில் திட்டத்தை செயற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவிரி படுகையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க விவசாயிகள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தி மொழியின் வளர்ச்சி இந்தியாவின் மற்ற அனைத்து மொழிகளின் கண்டியும் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். 2026 ஹிந்தி தினத்தை முன்னிட்டு அமித் ஷா இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மை நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஹிந்தி மொழியை மேம்படுத்தும் முயற்சிகள் மற்ற இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஹிந்தி மொழியின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சியை அதிகரிப்பதுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் தற்போது ரயில்வே திணைக்களத்திடம் இயங்கும் நிலையில் உள்ள ரயில் என்ஜின்களின் எண்ணிக்கை 50 மாத்திரமே என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமது திணைக்களத்தில் 98 ரயில் என்ஜின்கள் உள்ள போதிலும் தற்போது 50 என்ஜின்கள் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில் சேவைகளை வழமை போன்று நடத்திச் செல்வதற்கு 74 ரயில் என்ஜின்கள் தேவைப்படுகின்றன. ரயில்வே திணைக்களத்தில் நிலவும் இந்த நிலைமை குறித்து பல தொழிற்சங்கங்கள் ரயில்வே பொது முகாமையாளருக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்திய போதிலும் அவர் அதற்கு சாதகமான பதில் அளிப்பதில்லை என்று தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்கமைய தொடர்ச்சியாக பதிவாகும் இந்த பிரச்சினைகள் மற்றும் இதற்கு ரயில்வே பொது முகாமையாளர் காட்டும் அலட்சியம் காரணமாக எதிர்வரும் 17 27 ரயில் தொழிற்சங்கங்கள் இணைந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளன. இந்த பணி புறக்கணிப்பு தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. பிராந்திய பதற்றம் காரணமாக விமான நிறுவனங்கள் தொடர்ந்து தங்களது சேவைகளை மாற்றியமைத்து வருவதால் ஐக்கிய அரபு அமீரக பயணிகள் இன்றும் விமான சேவைகளில் தாமதம் மற்றும் ரத்து உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜா சில விமான நிலையங்களில் பல விமானங்கள் தாமதமாகவும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிராந்தியத்தின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விமான நிறுவனங்கள் தங்களது விமான அட்டவணைகளை தொடர்ந்து மாற்றி வருகின்றன. இந்தியா, அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் இடையேயான பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. எமிரேட்ஸ், எதிஹாத் மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் திட்டமிடப்பட்ட சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றன. இருப்பினும் சில சேவைகளில் தாமதம் மற்றும் ரத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மற்றும் ஈரான் இடையே நடைபெறவிருந்த கூட்டத்தை ஓமன் ஒத்திவைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையும் உயர்ந்து வருகிறது. இதனிடையே ஈரானுக்கு எதிரான தொடர்ந்து வரும் கடல் முற்றுகையை அமல்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க படைகள் 101 கப்பல்களை வேறு வழித்தடங்களுக்கு திருப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிராந்திய நாடுகளிடையே தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொக்ஸின் நக்வியிடம் இருந்து பெற்றுக் கொள்ள இந்திய அணி மறுத்த நிலைப்பாட்டுக்கு பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சாய்கியா ஆதரவு தெரிவித்துள்ளார். மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணியின் முடிவு குறித்து பேசிய சாய்கியா இந்திய அணி எடுத்த நிலைப்பாடு சரியானது என்று ஆதரவு தெரிவித்தார். மொக்ஸின் நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக மட்டுமின்றி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் உள்ளார். இந்நிலையில் அவரிடம் இருந்த கோப்பையை பெற்றுக் கொள்ள இந்திய அணி மறுத்த சம்பவம் கிரிக்கெட் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
5: 89.4. How did you get it?
6: Rolex. Rolex.
7: Sir! Yes, sir!
8: This is the best entertainment of FM car. Lifetime settlement. 89.4.
2: Star of the month.
9: Singer Hariharan.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம் இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். நேற்று ஒரு முக்கியமான நாள். இந்திய மகளிர் அணி மறுபடியும் ஆசிய கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. என்ன ஒரு போட்டி தெரியுமா? நான் போயிருந்தேன் நேர்ல மேட்ச் பாக்குறதுக்காக. அருமையான ஒரு ஆட்டத்தை வந்து இந்திய மகளிர் அணி வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பா ஷெஃபாலி வர்மா சிறப்பான துடுப்பாட்டம், அப்புறம் களத் தடுப்பு சொல்லவே வேணாம். முத்தையா முரளிதரனை அப்படியே எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி அப்படி போட்டுட்டு அப்படியே டக்குன்னு கேட்ச் பிடிச்சாங்க. ரெண்டு தடவை அது மிஸ் ஆச்சு, ஆனா மூன்றாவது தடவை அப்படி ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆட்டமா இருந்தது. இலங்கை மகளிர் அணியும் கொஞ்சம் கடுமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இருந்தாலும் பத்தல, பரவாயில்ல. இந்திய மகளிர் அணிக்கு இனிமையான வாழ்த்துகள். ஷெஃபாலி வர்மாக்கு நேற்றிலிருந்து நான் ஒரு புதிய ஃபேன் ஆகிட்டேன். சரி, நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். அஞ்சுகம்னா என்னன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அப்புறம் செந்துருக்கம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு சொற்களுமே பாடல்கள்ல வரக்கூடிய சொற்கள் தான். இதுக்கு என்ன பொருள், இத விளக்கமா சொல்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க. எனவே இன்னைக்கு நாம அதை பற்றி பேசலாமா? சரி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து ரெண்டு அழகான பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க.
1: Back to back.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City. Thodarndhu, Tharpodhu, Burjuman Exit 1, Rag Bank Argilum, Jafsavil, Pudhiya Kilai Brahmandamaga Thirakkappattulladhu.
2: அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள். இது பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ பாட்டுல வரக்கூடிய வரிகள். வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதுல அஞ்சுகம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த வரிகளுக்கு முதல் வரி பார்த்தோம் அப்படின்னா, சிந்தையில் தாவும் பூங்கிளி அவள் சொல்லிடும் வார்த்தை தேந்துளி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அஞ்சுகம்னா என்ன தெரியுமா? அஞ்சுகம் என்பது கிளிதான். அஞ்சுகம் என்ற சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல் தான். அதில் இருந்து நாம் எடுத்து வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், சரியா? அம் சுக அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லில் இருந்துதான் இந்த அஞ்சுகம் என்ற சொல் வந்து பிறந்திருக்கு. அஞ்சுகத்துக்கு இன்னும் ஒரு பொருளும் இருக்கு, ஆடை என்ற பொருளையும் வருது. அதுவும் குறிப்பா ரவிக்கை இருக்கு இல்லையா, பெண்களினுடைய ரவிக்கை வந்து அஞ்சுகம்னு சொல்றாங்க. அஞ்சு விரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் என்ன அப்படின்னு அரசு கட்டளையில இன்னும் ஒரு பாட்டும் வந்திருக்கு. சரி, வாலியவர்கள் எழுதிய அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள், பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ பாட்டு வருது. கேட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து செந்துருக்கம்னா என்னன்னு சொல்லி நாம பேசலாம்.

0: கொல்லிமலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of ரகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

செந்துருக்கம் இந்த சொல் இந்த 80களில் வந்த நிறைய பாடல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ராசா தீ மனசில் ராசா உன் நினைப்பு தான். இந்த பாட்டில் வந்து இந்த செந்துருக்கம் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் சில பாடல்களை அனுப்பி செந்துருக்கம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. செந்துருக்கம் அப்படிங்கிறது ஒரு சிவப்பு குங்கும மரத்தை தான் குறிக்குது. இதை வந்து சந்திரக்காவி அல்லது குசும்பா செடி அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய 1 முதல் 2 அடி உயரம் கொண்ட ஒரு செடிதான் இது. இந்த செடியில வந்து ஒரு மஞ்சள் நிற பூ வந்து பூக்குமாம். இத வந்து சாயத்துக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவாங்களாம். சாப்பாட்டு பொருட்கள் தின்பண்டங்கள்ல சாயம் ஏற்றதுக்கும் இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய ஒரு மஞ்சள் நிற எண்ணெய் இருக்காம். இத விளக்கு எரிக்கிறதுக்கும் பலகாரங்கள் சுடுறதுக்கும் கை கால் பிடிப்புக்கும் பயன்படுத்துறாங்களாம். செந்துருக்கம் என்பது எத்தனை பயன்கள் எத்தனை குணநலன்கள் கொண்ட ஒரு செடியா இருக்கு பாருங்களேன். நான் இதுதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். செந்துருக்க கோலம் வானத்துல பாரு வந்த இந்த நேரம் போட்டு வச்சதாரு. இதுதான் வரிகள். பாடலாசிரியர் யாரு தெரியுமா? வேற யாருமே இல்ல, நம்ம இளையராஜா அவர்கள் தான். வானம் வந்து எப்படி சிவந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வானத்துல செந்துருக்க கோலம் போட்டு வச்சதாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த செந்துருக்க பூ செடி நீங்க பாத்திருக்கீங்களா? பூ பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சரியா நாம தொடர்ந்து பேசலாம். இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
3: நீ ஃபைல் செய்சாவா?
2: போய் ஃபைல் கராத.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: தி VAT கன்சல்டன்ட் காலர் வாட்ஸ்அப் 0588520103.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மட்டும் இன்னைக்கு யாருக்கு பாட்டு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல காஞ்சனா வந்திருந்தாங்க. நீதானே என் பொன் வசந்தம், இந்த படத்துல இருந்து காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் பாட்டு கேட்டிருந்தாங்க. எனவே அந்த பாட்டு அவங்களுக்காக வருது. அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. இன்னைக்கு செந்துருக்கம்னா என்ன, அப்புறமா அஞ்சுகம்னா என்ன அப்படிங்கறத பற்றி நாம பேசி இருந்தோம். வேறு ஏதாவது சொற்கள் பற்றி நாம பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasu thottu mittu.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் தொலைநோக்கு சிந்தனையுடன் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகின்றார். வரலாறு படைக்கும் தலைவராகவும் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக திகழும் தலைவராகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விளங்கி வருகின்றார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெற்றித் தலைவர் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் அனைத்து துறைகளும் போட்டி போட்டுக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் சுழன்று பணியாற்றி வருகின்றன என்றார். தமிழ்நாட்டின் நேர்மையான ஆட்சியை நடத்துவதற்காக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகின்றார் என்றும் கூறினார். லண்டன் பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் தலைவர் கூறியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், ஒரு தொழில் முதலீட்டாளர் இங்கு வருகின்றார் என்றால் அதற்கான இடம் வேண்டும், தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்க வேண்டும், போக்குவரத்து வசதி இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும், தடையில்லா மின்சாரம் கிடைக்க வேண்டும், வெளியில் இருந்து அறிக்கை கொடுப்பது இலகு, கேட்பதும் இலகு, செயற்படுத்தி பாருங்கள், அப்போதுதான் தெரியும் என்று பதிலளித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வலுவான நிலையை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து பாஜகவின் நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்திருப்பது உலகளாவிய அளவில் இந்தியாவின் தூதரக முக்கியத்துவத்தையும் சர்வதேச செல்வாக்கையும் எடுத்துக்காட்டுவதாக பாஜக கருதுகின்றது. மேலும் இந்த மாநாட்டின் வெற்றியை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகச் சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு செப்டம்பர் மாத இறுதியில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். எரிபொருள் விநியோக நிறுவனங்களில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ள போதிலும் உள்ளூர் சந்தையில் ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்திலேயே எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். துபாய் சஃபாரி பூங்கா எதிர்வரும் அக்டோபர் 12 தனது புதிய சீசனுக்காக அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த புதிய சீசனில் லிவ் மூவ் வைல்ட் லைஃப் என்ற புதிய தளத்தை பூங்கா அறிமுகப்படுத்துகின்றது. இதன் மூலம் வனவிலங்குகள், இயற்கை மற்றும் அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பார்வையாளர்கள் மேலும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கும் இயற்கையுடன் நெருக்கமான தொடர்பை உருவாக்குவதற்கும் வாய்ப்பளிக்கப்படுகின்றது. புதிய சீசனின் முக்கிய அம்சமாக ராயல் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ற புதிய பிரீமியம் அனுபவமும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் தொடர்பான செயற்கைக்கோள் படங்களை சீனாவைச் சேர்ந்த சில அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக வெளியான தகவல்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பும் அதற்கு பின்னரும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த தகவல் தொடர்பான செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீனா அமெரிக்காவை உளவு பார்க்கின்றது என்றால் அதேபோல் அமெரிக்காவும் சீனாவை உளவு பார்க்கின்றது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளும் தங்களது தேசிய பாதுகாப்பு நலன்களுக்காக இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ காலநிலை நிகழ்வு வரும் மாதங்களில் அமெரிக்கத்தின் வானிலை நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் எல் நினோ உருவாகின்றது என்பதற்காக அமெரிக்கத்தில் உடனடியாக கடுமையான வானிலை நிலவும் என்று கருதக்கூடாது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எல் நினோ நிகழ்வு 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு சுமார் 100% இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமெரிக்க வானிலை முன்னறிவிப்பாளர்களும் வடக்கு அரைக்கோளத்தில் இலையுதிர் மற்றும் குளிர்காலங்களில் எல் நினோ வலுவான நிலையை எட்டுவதற்கு 90% அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கத்தை பொறுத்தவரையில் எல் நினோவின் தாக்கம் மறைமுகமாக இருக்கலாம் என்றும், அதன் அடிப்படையில் மட்டுமே எதிர்காலத்தில் கடுமையான வெப்பம் அல்லது மழை போன்ற குறிப்பிட்ட வானிலை நிகழ்வுகளை உறுதியாக கணிக்க முடியாது என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: Rock with Raja.
5: Stay tuned.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: செழித்தையும் தமிழே.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: One hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You are back.
4: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
5: ராக் வித் ராஜா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are back. Mastro Insta.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நகர் மற்றும் ஊரமைப்பு சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறுமாறு தமிழக அரசை எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்ற போர்வையில் விவசாய நிலங்களை விவசாயமல்லாத பிற பயன்பாடுகளுக்கு மிக எளிதாக மாற்றுவதற்கு வழிவகை செய்யும் வகையில் அரசு மேற்கொண்டு வரும் சட்டத்திருத்தங்களும் அரசாணைகளும் கடும் கண்டனத்துக்குரியவை என்று கூறியுள்ளார். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் செப்டம்பர் 8 நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்ட முன்வடிவு மற்றும் கடந்த ஜூலை 31 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்ட அரசாணை ஆகியவை வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்துக்கும் நில உரிமைக்கும் விடப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் முன்னாள் மேலாளர் திஷா சாலியனின் மரண வழக்கில் சிபிஐ FIR பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணையை மத்திய புலனாய்வுத்துறை ஏற்க வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட சுமார் 2 பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கில் முக்கியமான திருப்பமாக மும்பை காவல்துறையிடம் இருந்த விசாரணையை தொடர்ந்து சிபிஐ அதிகாரப்பூர்வமாக FIR பதிவு செய்து விசாரணையை ஏற்றுக்கொண்டுள்ளது. மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மேலாளரான திஷா சாலியன் 2020 ஜூன் 8 மும்பையின் மலாட் பகுதியில் உள்ள ஒரு உயரமான குடியிருப்பு கட்டிடத்தின் 14th மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இதற்கு 6 பிறகு ஜூன் 14 சுஷாந்த் சிங் ராஜ்புத்தும் உயிரிழந்தார். இந்த கால இடைவெளி காரணமாக இரு சம்பவங்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்ற கேள்விகள் அப்போது எழுந்திருந்தன.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது சேமிக்கப்பட்டுள்ள நீரின் அளவு 45% நெருங்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு தற்போது 33% அடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் நிலவும் நீரின் அளவு தற்போது 20% நெருங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் தற்போது சிறுபோக பயிர் பருவம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விவசாய நடவடிக்கைகளுக்கு இது போதுமானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் குளோபல் வில்லேஜ் தனது 31 சீசனுக்காக அக்டோபர் 14 மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜ் இந்த முறை மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் என்ற கருப்பொருளுடன் தனது புதிய சீசனை தொடங்குகின்றது. எதிர்வரும் அக்டோபர் 14 தொடங்கும் 31 சீசன் 2027 மே மாதத்துடன் நிறைவுக்கு வருகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி வியன்னாவில் நடைபெறும் சர்வதேச அணுசக்தி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் எதிர்ப்பினால் தடுக்கப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமையகம் அமைந்துள்ள ஆஸ்திரியாவின் வியன்னாவில் அந்த அமைப்பின் வருடாந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக முகமது இஸ்லாமி தலைமையிலான ஈரான் குழுவினர் கடந்த சனிக்கிழமை வழக்கமான விமானத்தில் வியன்னாவுக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்கா மேற்கொண்ட தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் காரணமாக அவர்கள் பயணத்தை தொடர முடியாமல் தடுக்கப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவைச் சேர்ந்த தீரஜ் பொம்மதேவரா வரலாறு படைத்துள்ளார். உலக தரவரிசை பட்டியலில் 10th இடத்தில் இருக்கும் தீரஜ் காலிறுதி அரையிறுதி போட்டிகளில் திறமையாக விளையாடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதில் உலக தரவரிசை பட்டியலில் 20th இடத்தில் உள்ள நகாஷினியை எதிர்கொண்ட தீரஜ் 28-28, 28-29, 29-28, 28-30, 28-27 என 5 செட்கள் விளையாடி டையில் சமநிலையானது. ஷூட் ஆஃப் முறையில் தொடர்ந்த போட்டியில் 10-9 என்ற புள்ளி கணக்கில் போட்டியில் தீரஜ் வெற்றி பெற்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
4: Tamil FM.
5: Star of the month.
6: Singer Hariharan.

0: வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அனைவரும் நலமா? நான் கேட்டதாக சொல்லுங்க. அப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதுல்ல நான் வருவேனே. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும், அது வேறு விஷயம். எனிவேஸ் ஊருக்கு போயிருந்தேங்க. ஆக்சுவலாக மதுரை பெங்களூர் அப்படின்னு மாறி மாறி மாறி போயிட்டு செம்ம டயர்டாக இன்றைக்கி தான் வந்து லேண்ட் ஆனேன். அப்படியே வந்த கையோட லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே டேரெக்ட் ஆஃபீஸ்க்கு உங்களை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் இப்போது நீங்கள் ஷோவில் நிறையா நம்ம பேச போகிறோம், அதுக்கு முன்னாடி சில கடமைகள் இருக்கு இல்லையா? யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: okay, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படினு பாக்கும்போது, வின்டர் வரப்போகுது. ஸோ குளோபல் வில்லேஜும் வரணும்ல, ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ குளோபல் வில்லேஜ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க வர 14ஆம் தேதி. ஸோ அக்டோபர் 14ஆம் தேதி வந்து திறக்கிறதுக்கு. ஸோ இந்த சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2027 வரைக்கும் வந்து மே மாதம் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முறை இது வரைக்கும் இல்லாத சிறப்பான அம்சங்கள், நிறைய விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்த போகிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. ஆஹா, அங்கேயே தங்கிடுவோம் போலே. ஸோ டிக்கெட் ப்ரைஸும் உங்களுக்கும் தெரியும், அதாவது வீக் டேஸில் வந்து 25 dirhams இருக்கும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்தாலே ஒரு 30 dirhams ஆகிடும். இட்ஸ் ஓகே, ஃபேமிலியோட ஜாலி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரதுக்கான ஒரு சிறந்த டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே வருஷக்கணக்காக இருப்பாங்க, குளோபல் வில்லேஜ் பக்கம் போயிருக்க மாட்டாங்க, புர்ஜ் கலீஃபா பக்கம் போயிருக்க மாட்டாங்க. அப்படியே எங்க போனாலும் கண்ணில் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Gold rate, evening gold rate. என்னது
2: இன்று தங்கத்தின் விலை?
3: Gold rate.
0: Okay. So 24 carat gold 516 dirhams 75 fils, 22 carat gold 478 dirhams 50 fils, and 21 carat gold 458 dirhams 75 fils, and 18 carat gold 393 dirhams 25 fils. And நீங்களும் கோல்டு வாங்குங்க. போற போக்க பார்த்தா கோல்டோட விலை வந்து இன்னும் ஜாஸ்தியா, இன்னும் அதிகமாக போகுது, நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகமாக போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கம்மியா இருக்கும் போதே அப்படியே சட்டுப்பட்டுன்னு வாங்கி வச்சிட்டோம்னா நல்லது தானே? அடுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஏகே சாங் வருது, என்னை பார்த்தியா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் விநாயகர், மிஸ்டர் விநாயகர் வந்து கேட்குறாரு அவரோட பர்த்டேல இன்னைக்கு. அதனால அவரோட பாட்டே பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. ஒன்று அமர்க்கலம் படத்துலேருந்து, இன்னொன்று வேதாளம் படத்துலேருந்து கேட்டு சொல்லுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, த ஈவினிங் கரெக்ட் வித் ஆர்ஜே பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in mega plot sale event exclusive ஆ NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: விநாயகர் சதுர்த்தி வருது, நம்ம வீட்டு விநாயகரை வரவேற்க ரெடியா? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பூக்களும் அழகான மண் விநாயகர் சிலைகளும் இப்போது UAE-ல நம்ம பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும்.
2: அதோட ஒரு ஸ்பெஷல் நியூஸ், நம்ம ஊரு மல்லிகை பூவை நேரடியா எக்ஸ்போர்ட் பண்ணி இப்ப பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமேல் மல்லிகை பூ வேணும்னா பெருமாள் ஸ்டோர்ஸ் அணுகுங்க. பெருமாள் ஸ்டோர்ஸ், நம்ம ஊரு மனம் அமீரகத்திலும்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பாசக்கார மக்கள் அப்படியே கால் பண்ணுவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம். வாவ், வாட் எ வாய்ஸ், செம்மையா இருக்கு. ஆனா ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களா ப்ளீஸ்? மறந்து போச்சுங்க.
1: என்ன
0: இந்த பக்கம் ஒரு ஹாய் சொல்லாமே,
1: என்ன சொல்லணும்,
0: ஒரு ஹாய் சொல்லாமே அப்படின்னு வந்தீங்களா? முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டாபிக் உள்ள வரேன். என்ன அப்படின்னா, ஊருக்கு போனாலே நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல அப்படியே உயிரா இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், எதுக்கு எனக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல யாராவது, சோ அவங்கள பத்தி ஃபில்டர் பண்ணி ஒரே ஒருத்தவங்க கண்ணு முன்னாடி வருவாங்கல்ல. எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், எப்படி பண்ணிருக்காங்களே, யாரா நீ, எங்கடா இருந்த, என் பார்த்தவாடா நீ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி ஒரு பர்சன் அப்படி என்ன பண்ணாங்கன்னு அவங்க அப்படியே ஒரு ஒரு புர்ஜ் கலிஃபா டாப்ல நீங்க தூக்கி வச்சிருப்பீங்க. அந்த ரீசனோட சொல்லுங்க மிஸ்டர் முகமது.
1: என்னன்னு கேட்டா, நம்ம நண்பர் இருக்கிறாரு, அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப நம்மளுக்கு ஏதாவது தேவையா இருந்தா நான் அவருக்கு கால் பண்ணினா அவர் முதல்ல வந்து நின்று அந்த நம்மட வேலையை செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் நம்மளுக்கு வந்து இது. என்ன கேட்டா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மட ஊர்ல, இப்ப நம்மளுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு குடிக்கும் போகல, நம்மளுக்கு அந்த ஆள் நம்மளுக்கு முக்கியமான ஆள்
0: ஒன்று.
1: அதனால வந்து நம்ம என்ன வேலையா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னா ரைட் ஓகே, நம்ம இங்க இருக்கிறோம், அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஓகே ஓகே, அந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஒரே ஒருத்தவங்க கூட இருந்தா போதும் இல்ல?
1: ஆமா.
0: அவர் பேர் என்ன முகமது? நீங்க கால் பண்ணதுக்கு பாய் பாய் பாய் பாய். ஸோ அடுத்தடுத்து கால் பண்ணுறவங்களாம் இதையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். லைக் நம்ம வந்து நம்ம பொய் சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்டும் நமக்காக சேர்ந்து பொய் சொல்லணும். நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்போம், அவங்களும் சேர்ந்து வந்து போராடணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணும். ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் வந்து இது இருக்குது, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதே இல்லை, இந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-894-0 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: சொல்லுங்க. இந்த லாஸ்ட் வார் டைம் எப்பவுமே போவேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல.
0: ஓகே ஓகே.
2: February 28th வந்து இங்க வார் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஒரே நிறைய பேர் கேட்டாங்க, பட் ஒரே ஒருத்தி மட்டும் போன் பண்ணி அழுதுட்டான், இருக்காத நீ வந்துரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் அதாவது சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்கப்ப அவங்க வந்து சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பேசினாங்க.
0: ஓகே ஓகே.
2: மேல ஒரு டச், இவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டா இந்த நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப ஃபீல் ஆச்சு. அடிக்கடி எனக்கு அது ஞாபகம் வரும்.
0: அது ரொம்ப ப்ரௌடா இருக்கும்ல, ஒரு இப்படி ஒரு நபரை நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நமக்காக அழுகிற ஒரு பர்சன் இருக்காங்க இந்த உலகத்துல, நமக்காக இருக்காங்க அப்படின்னு. ஓகே ஓகே.
2: வாய்ஸ் மெசேஜ் அப்படியே வச்சிருக்கேன்.
0: ஓ, அவங்க அவங்க பேர் என்ன? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதுடா அது, ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நல்ல வேண்டாண்டா, ஃப்ரெண்டுனாலே நல்ல வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஞாபகம் வரும் இல்லை. ஸோ எல்லாரும் சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க எஃபியில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் மாட்டோம். பட் இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபில்டர் பண்ணி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் திடீர்னு ரேடியோ டியூன் பண்ணிங்க, நான் உங்களுக்காக மறுபடியும் ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாட்டுக்கு அப்புறமா. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் தி ஈவினிங் கரெக்ட் வித் ஆர்ஜே பிரியா. எஸ்
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Enda, love panna ponnu vittuttu poyta, andha ponna verippethaama, avulukkaga oru nimisham pray pannunga da, ava parentsukkaga pray pannunga. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the vat consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா. ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம லைஃப்ல நம்ம ஒண்ணுமே அவங்களுக்கு பண்ணிருக்கவே மாட்டோம். பட் ஸ்டில் நம்ம மேல நம்ம வீட்டில் இருக்கவங்கள தாண்டி நம்ம மேல அவ்வளவு அவ்வளவு அவ்வளவு பாசம் வச்சு ஓ மை காட் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சிருவாங்க. யாருடா நீ, எங்க இருந்தா எனக்கா வந்த அப்படி அப்படின்னு. ஸோ யார் அவங்க, கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஃபயாஸ், எப்படி இருக்கீங்க ஃபயாஸ்? ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறேன், நன்றி. சொல்லுங்க ஃபயாஸ்.
1: நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் ஊர்ல.
0: ஓகே,
1: எப்பெல்லாம் ஊருக்கு போறோம், எந்த ஏர்போர்ட் போனாலும் அவர் கார் வந்து எங்க ஏர்போர்ட்ல நின்றோம்.
0: ஓகே ஓகே,
1: நின்றுட்டு கீயை கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து எந்த ஏர்போர்ட்ல அவுட் ஆகிறோமோ அங்க இருந்து நம்ம மெசேஜ் போடுவோம், இந்த பிளைட்ல கொச்சினோ ட்ரிவாண்ட்ரமோ இல்ல வந்து கோயம்புத்தூரோ மதுரை திருச்சியோ ஏதோ ஒரு ஏர்போர்ட் சொன்னா அந்த டைம்ல டிரைவர் வந்து பிக்அப் பண்ணிட்டு போறோம். இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம் நடந்திருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு ட்ரிப் ரெண்டு பேரும் நான் 35 இயர்ஸ் இருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, தானாவே வந்து நிக்க கூடிய ஒரு நபர் அவரு. புதுசா வர ஃப்ரெண்ட்ஷிப் வருது, அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லவங்க சிக்கி இருக்காங்க நமக்கு நினைப்போம். அது மிஞ்சி மிஞ்சி போனோம் 2 இயர்ஸ் வந்து போகும், அதுக்கப்புறம் அது எங்க போச்சு எங்க போச்சேனே தெரியாது இல்லையா? டச் வுட், நான் வந்து கண்ணு வைக்க மாட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப. சரியா,
1: அதே மாதிரி செகண்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு.
0: ஓகே ஓகே,
1: அவரு கொடைக்கானல்ல. அவரு எப்பலாம் நான் கொடைக்கா டூரோ அவங்க வில்லா அந்த மாதிரி காட்டேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, டக்குன்னு ஒரு கீயை கொடுத்துருவாரு, இந்த வச்சுக்க எத்தனை நாள் வேணாலும்.
0: ஓகே, எங்க போனாலும் ஒரு ஃப்ரெண்ட் சிக்கிறாங்களே உங்களுக்கு.
2: என்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்கள்.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: Gold necklace ஆ ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு beautiful ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds கராமா சென்டர் துபாய், powered by அல்தவ group of companies.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெறும்
3: ஓகே. ஸோ எப்பயும் போல E11 செம்ம செம்ம செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அதாவது இந்த மெரூன் கலருக்கு மேலே ஒரு கலரே கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் E311 செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலி அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. சாரி, அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அந்த பக்கம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா சேஃபாக போங்க. அண்ட் D92 வந்து டிராஃபிக் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரு டிராஃபிக் இருக்குது. அண்ட் எக்ஸாக்டாக இன்னொரு இடத்துல கூட கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா அல்குரேத் ரோட்டில் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் பொறுமையாகவே போங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி போங்க. ஓகேவா? நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அக்கறையில் சொல்லிட்டேன்.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: உங்களுக்கு பிடித்த பாட்டை நீங்க இப்போ கால் பண்ணி கேட்கலாம். மனசை தொட்ட மெட்டுக்காக நீங்க கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங்.
4: நாங்க அபுதாயில இருந்து பேசுறோம்.
3: நாங்க அப்படினா இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்களா?
4: இருக்கலாம்
3: இருக்கலாம். ஒரு தடவை ஒரு பாட்டு கேட்க போறீங்களா போ, இல்ல எல்லாம் சேர்த்து ஒரே பாட்டா?
4: எல்லாத்துக்கும் ஒரே பாட்டா?
3: பாடா, இல்ல சிஸ்டம் ஹேங் ஆயிடும், அதனால தான் கேட்டேன். ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
4: ஒரு
3: பாட் பிளே பண்ணவா?
4: நண்பனுக்கா என்ன பண்ணலாம்? தளபதியில இருக்கா
3: ஒருத்தர் தளபதி படத்துல இருந்து அவர் கேட்ட பாட்டு. இப்பதான் தேடிட்டு இருக்கேன், தேடி கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரத்துல பிளே பண்றேன். ரேடியோ ரவ் மியூசிக் பிளே பண்ணிடுவேங்க, சந்தேகப்படாதீங்க.
2: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Thamizhagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasathottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஈரோட்டில் திக சார்பில் செப்டம்பர் 17 தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணிக்கும், குடியாத்தத்தில் செப்டம்பர் 15 தேதி திமு கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நடத்தவிருந்த பேரணிக்கும், சர்க்கஸ் அரசின் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை வலதுசாரி அமைப்புகளின் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டை செதுக்கிய பெரியார் அண்ணாவின் பிறந்தநாள் பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா இல்லை, அவரது காவி எஜமானர்களின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டதா என்று அவர் வினவியுள்ளார். பெரியார் அண்ணாவை புறக்கணிக்கும் ரீல்ஸ் முதலமைச்சர் உடனே இந்த பேரணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவுடனான உண்மையான எல்லைக்கோடு எனப்படும் LAC பகுதியில் 2025 ஆண்டில் சீனா தனது மக்கள் விடுதலை ராணுவமான PLA படையினரின் நிலைநிறுத்தலை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா எல்லையில் நீடித்து வந்த பதற்றத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான தொடர்புகள் அதிகரித்துள்ளன. அதன் பின்னணியில் LAC பகுதியில் சீன ராணுவத்தின் படை நிலைநிறுத்தல் குறைந்திருப்பது எல்லைப்பகுதியில் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான சாதகமான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. எல்லை பதற்றத்தை தணிப்பது மற்றும் இரு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையேயான மோதல்களை தவிர்ப்பது தொடர்பாக இந்தியாவும் சீனாவும் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை யாழ் தேசிய வனத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் வளாகங்கள் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. எதிர்வரும் அக்டோபர் 15 தேதி வரையான காலப்பகுதியில் அந்த வளாகங்கள் மூடப்பட்டிருக்கும் என இலங்கை வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அப்பகுதியில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமுள்ள காலம் ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை என்பதுடன் இம்முறை சுற்றுலா பருவத்தை எல் நினோ நிலைமை கடுமையாக பாதித்துள்ளது. அதிக வெப்பமான வானிலை காரணமாக யாழ் தேசிய வனத்தின் பல நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதுடன் இதனால் பூங்காவில் வாழும் விலங்குகளுக்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: அரேபிய பயணச்சந்தை எனப்படும் ATM கண்காட்சி இன்று துபாயில் தொடங்கியது. சர்வதேச பயணம் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்கள் 4 நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றனர். வணிகம், தொழில்துறை தொடர்புகள் மற்றும் முக்கிய விவாதங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் போரினால் கடந்த 7 ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பிறகு பயணம் மற்றும் சுற்றுலாத்துறை தனது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது குறித்து இந்நிகழ்வில் கவனம் செலுத்தப்பட உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: காசா தொடர்பான ஆவணப்படத்துக்கு வெனிஸ் திரைப்பட விழாவில் விருது கிடைத்ததை தொடர்ந்து அந்த படத்தின் இயக்குநர்களான யுவல் ஆப்ரஹாம் மற்றும் ரேச்சல் சோல் ஆகியோரின் இஸ்ரேலிய குடியுரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்நாட்டு கலாச்சார அமைச்சர் மிக்கி ஜோஹார் தெரிவித்துள்ளார். நாசா என்ற இந்த ஆவணப்படம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருவதாக கூறப்படும் நடவடிக்கைகள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை மையமாக கொண்டதாகும். இந்த திரைப்படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறப்பு ஜூரி விருதை வென்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் கலாச்சார அமைச்சர் திரைப்படத்தை வெறுக்கத்தக்கது என்று விமர்சித்ததுடன் சர்வதேச திரைப்பட விழாவில் அதற்கு விருது வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ காலநிலை நிகழ்வு வரும் மாதங்களில் அமீரகத்தின் வானிலை நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் எல் நினோ உருவாகின்றது என்பதற்காக அமீரகத்தில் உடனடியாக கடுமையான வானிலை நிலவும் என்று கருதக்கூடாது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எல் நினோ நிகழ்வு 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு சுமார் 100% இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமெரிக்க வானிலை முன்னறிவிப்பாளர்களும் வடக்கு அரைக்கோளத்தில் இலையுதிர் மற்றும் குளிர்காலங்களில் எல் நினோ வலுவான நிலையை எட்டுவதற்கு 90% அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கத்தை பொறுத்தவரையில் எல் நினோவின் தாக்கம் மறைமுகமாக இருக்கலாம் என்றும், அதன் அடிப்படையில் மட்டுமே எதிர்காலத்தில் கடுமையான வெப்பம் அல்லது மழை போன்ற குறிப்பிட்ட வானிலை நிகழ்வுகளை உறுதியாக கணிக்க முடியாது என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening karak.
2: Welcome back. 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நண்பர் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஒரே ஒருத்தவங்க இருப்பாங்க, அத்தனை பேர்ல ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு தங்கத்தை, ஒரு வைரத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம, இல்ல நம்ம தேடி வந்திருக்கோம். யார் இந்த வைரம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படி என்ன உங்களுக்கு பணம் இருக்கிறதுலயே வந்துட்டு இதை மட்டும் என் லைஃப்ல மறக்கவே முடியாது, அவன் மட்டும் இல்லைனா, அவன் மட்டும் இல்லை அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிளோட சொல்லுவோம், என்ன இன்சிடென்ட்னு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லும் போது கட் ஆயிடுச்சு. நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம், கைவசம் தான் அடுத்து வச்சிருக்கோம்ல. ஹலோ ஹலோ,
3: குட் ஈவினிங், குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கிறேன்.
2: ஓகே, உங்க பேர் என்ன?
3: உங்க பேர் வந்து தமீம்.
2: தமீம், ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் தமீம். நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கூட தமீம் தான்.
3: ஒரு சம்பவம்,
2: ஒரு சேட்டைகள் சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியுமா? நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம்ல.
3: நீங்க சொன்னா ஒரு வாட்டி ரொம்ப மன கஷ்டத்துல அழுது உட்கார்ந்து
2: இருந்தேன்.
3: அந்த ஸ்பாட் வந்துட்டு அவர் அந்த ஸ்பாட் வந்துட்டு அந்த போன் அடிச்சு கேட்டுட்டு என்ன பிரச்சனைனு கேட்டு அந்த ஸ்பாட்ல கிளியர் பண்ணாரு வித் 2 lakhs.
2: ஓகே ஓகே ஓகே,
3: ஸ்பாட் பேமெண்ட்.
2: ஓகே,
3: அப்போ அது மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. கூட ஸ்பெண்ட் பண்ணாதான்.
2: ஓகே, அதனால
3: எனக்குனா அவர் எதையுமே யோசிக்க மாட்டாரு, உடனே சொல்லுவாரு.
2: பாட்டுக்கு ஹலோ மிஸ்டர் மியூசிக் ஸ்கெடூலர், என்ன பண்றாரு? காதில் ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே கேட்டிருக்காது, இங்கே தான் கேட்கும். இருந்தாலும் பிஸியாக இருக்க மாதிரியே சீன் போடுவார் அவர். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம கூட பேச போகிற காலர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
2: ஹலோ,
4: வணக்கம்ங்க,
2: உங்கள் பேருங்க?
4: ஸ்ரீனிவாஸ்.
2: ஸ்ரீனிவாஸ், வாவ், ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். அதே தாங்க, அதே டெய்லர், அதே வளர்கள் தான், சொல்லுங்க.
4: இது எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது மோகன் சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்
2: சொன்னேன். ஓகே,
4: காலேஜ் படிக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா தான்
2: இருப்போம்,
4: யாரும் அண்ணன் தம்பினே சொல்லுவாங்க.
2: ஓகே ஓகே, அண்ணன் தம்பி மாதிரி சொல்லுவாங்களா?
4: ஆமா.
2: ஓகே ஓகே,
4: எனி டைம் ஒன்னா இருப்போம் அதுக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம சும்மா வந்து அப்ப காலேஜ் டைம்ல சும்மா லவ் பண்ணுவோம்ல, அப்ப வந்துட்டு சும்மா எனக்காக வந்துட்டு இது பண்ணிட்டு
2: ஓகே
4: பேசிட்டு இது பண்ண சாரி.
2: பேசும்போது சிலருக்கு வந்து தோணும்ல, இருந்தாங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனா வந்து இப்ப அவங்க இல்ல அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கவலைப்படாதீங்க, என்றைக்குமே நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட தான் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, அவங்களோட ப்ரெசன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது அடுத்து ஒருத்தர் ஒரு பாட்டு கேட்ட, அவர் கேட்ட பாட்டு இப்போ ஒரு பாட்டு வருது, அதுக்கப்புறமா வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்ல அந்த ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிகிட்ருக்கேன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: Back to back.
5: அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: கொட்டுவாங்க நம்மள விட யாரா நீ அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கக்கூடிய அந்த நம்பர். அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன். நீங்களும் பொங்க பொங்கன்னு பொங்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நம்ம கூட பேச போற காலர் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: என்ன அளவுக்கு பழக்கம் இப்போ
2: சீரியஸ்லி வந்து திருச்செந்தூர் கூட்டி போறாங்களோ இல்ல யூஎஸ் கூட்டி போறாங்களோ, பட் நமக்குன்னா வந்து நிக்கிறாங்கல்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஓகே ஓகே ஓகே,
3: மியூச்சுவல் இதுல தான்
2: ஆக்சுவலி வந்து இப்போ எல்லாம் நம்ம பண்ணாதான் பண்ணோம். சில பேர் நிறைய விஷயங்கள் பண்ணதே வந்து மறந்துடும் மறந்துடுவாங்க.
3: வந்து கூப்பிட்டு வருவான் எதிர்பார்த்து எதுவும் பண்ணல, பண்ணதுனால அவன் இது பண்ணல
2: எக்ஸாக்ட்லி
3: நேச்சுரலி ஹேப்பன்ட்.
2: யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ கால் பண்ணதுக்கு மிஸ்டர் சாய். பை பை பை. அண்ட் ஏதாவது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் வந்து உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எப்படி சொல்ல டீமாக சேர்ந்து பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட் எனக்காக வந்து பண்ணா, நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சம்மடி விழுந்திருக்கும் சில விஷயத்துலலாம், அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ஹாய் பிரியா, குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங், நல்லா இருக்கிறேன். நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: உங்கள் பேர்?
4: என் பேர் இம்ரான், அபுதாபி.
2: ஓகே ஓகே, சொல்லுங்கள் மிஸ்டர் இம்ரான், சொல்லுங்கள் யார் பத்தி ஷேர் பண்ண போறீங்க?
4: எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ஸ்கூல்ல இருந்து. ஆக்சுவலி
2: சரி,
4: ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவன் என்னோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன் அவன் தான் வாங்கி கொடுத்தான்.
2: வாவ், ஓகே.
4: எனக்கு 1 lakh பக்கம் வந்து கடனா இன்டர்ன்ஷிப் நான் வந்து துபாயில பண்ற மாதிரி இருந்துச்சு.
2: ஓகே,
4: எம்பிஏ படிக்கும்போது. சோ அந்த 1 lakh வந்து அப்போ வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தனால அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா கேட்டு எனக்காக வாங்கி கொடுத்தான். அண்ட் தென் அது வந்து நான் ஒரு 2-3 months பே
2: பண்ணேன்.
4: இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிருக்கான். அப்புறம் எனக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பென்சிவ் பேக் யூஸ் பண்றேன்னா கால்டன்ல வந்து ஒரு 8000 சம்திங், டாக்கிங் அபவுட் லைக் 2011 or 12. சின்ன வயசுல இதெல்லாம் கேப்போம், உனக்கு என்ன பொம்மை போட்டிருக்கு, எனக்கு என்ன பொம்மை போட்டிருக்கு, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இங்க இருக்கேன், இன்னுமே டச்ல இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டா மேபி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஐ கேன் சி அ ஹியூஜ் கேப். அவனும் குழந்தை குட்டின்னு இதாயிட்டா, நானும் இங்க ஃபேமிலியோட இருக்கேன், குழந்தைன்ட்டு அது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. முன்னாடி எப்பயும் அதிகமா பேசுவோம், இப்ப வந்து ஹார்ட்லி லைக் 3 months ஒன்ஸ் பேசினாலே பெரிய விஷயம்.
2: புரியுது புரியுது.
4: அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ.
2: அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், மேபி வாக்கா இருந்திருக்கலாம்.
4: அவங்க வைஃப் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஓகே ஓகே. எல்லாமே நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இது பண்ணோம்.
2: சரி சரி.
4: பட் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் அவன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ ஓ ஹிம் எவ்ரிதிங்.
2: ஓகே.
4: பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அவன் என் கால பிக் பண்றது இல்ல, நான் நேர்ல போய் பேசினாலும் என்கிட்ட பேசுறது இல்ல.
2: ஓகே.
4: ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங். பட் ஐ ரியலி மிஸ் ஹிம். லைக் I really really miss him. Now, உங்களோட இந்த ஷோ கேட்ட உடனே I can't hold my
2: I'm sorry. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து

0: அடியோஸ் அமிகோ.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: எனக்கும் தெரியல. நம்ம கூட பேச போற கால் நீங்களும்.
3: ஹலோ
2: ஹலோ, குட் ஈவினிங்.
3: குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
2: ஓகே, சொல்லுங்க, யார் பத்தி ஷேர் பண்ண போறீங்க?
3: ஃப்ரெண்ட் தான்.
2: ஓகே,
3: அதாவது ஒரு இன்சிடென்ட், ஒரு சின்ன இன்சிடென்ட்.
2: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சம்பவம்?
3: சீரியஸ் இன்சிடென்ட், இப்போ ஒரு ஃபன் மாதிரி.
2: ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
3: அப்படியா? அதாவது எப்பவுமே நைட் நாங்க ஆக்சுவலா பாண்டிச்சேரி.
2: ரைட்.
3: நைட் இல்ல இல்ல, அப்படி
2: இல்ல, நான் எதுவும் சொல்லல.
3: நைட் சாய் குடிக்க போறோம், டீ கடைக்கு எங்கேயாவது போவோம், ரவுண்ட்ஸ்.
2: ஓகே,
3: அப்போ எப்பவுமே அந்த மாதிரி போவோம். ஒரு வாட்டி என்ன பண்ணா, பைக் ட்ரிப் போயிட்டு நாங்க யார்த்தையுமே சொல்லல, நானும் ஒரு பையனும் மட்டும் சரி லாங் ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஜிப்மர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதுகிட்ட இவன் வண்டியை நல்லா ஸ்பீடா திருவி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு கார்ல குத்தி ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு எல்லாம் பேக் பெயின், நான் போய் ஒரு கார்ல மேல அடிச்சு உளுந்து அவனுக்கு மூஞ்சில எல்லாம் அடி கைகாலாம் அடி. அந்த டைம்ல
2: என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க?
3: இப்ப சிரிப்பா இருக்கு. அப்ப வந்து உயிருக்கே போற நிலைமை. அடுத்த நாள் போய் நாங்க கேமரால பாக்குறோம், நாங்க எப்படி உளுந்தோம் சொல்லலாம். நாங்க போனதே ராயல் என்ஃபீல்டு வண்டி, அந்த வண்டியே கட்டப்பையில போட்டு ஏத்த வர நிலைமை ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு பையனுக்கு போன் அடிக்கிறேன், அவனும் ஃப்ரெண்டு தான், ஆக்சுவலா தோஸ்து தான், ஜிகிரி தோஸ்து
2: தான்.
3: அவனுக்கு போன் அடிக்கும் போது அவன் வந்துட்டு, ஏய் மச்சான் நான் வரலடா, நீங்க எப்படிதான் போய் சொல்லிட்டு கூப்பிடுவீங்க, காலைல வேலைக்கு போகணும், நான் டீ குடிக்க எல்லாம் வரமாட்டேன். அவன் டீ குடிய கூப்பிடுறோன்னு நினைச்சுக்கிட்டான். நான் சொல்றேன், இல்ல உண்மையா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விழுந்துட்டோம், வாங்கடா ஆம்புலன்ஸ் வருது, வாங்கடா. ஆக்சுவலா சுத்தி இருக்கவங்களாம் ஆம்புலன்ஸ் கால்
2: பண்ணிட்டாங்க,
3: ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து நான் மட்டும் கொஞ்சம் அலைவில் இருக்கேன், இன்னொருத்தான் தான் வாங்கிட்டான் அவன். நான் வந்துட்டு இல்ல மச்சான் டீ எல்லாம் இல்லடா, உண்மையா பயமா இருக்கு, வாங்க வாங்க கூப்பிடுற, நீங்க டீ தான் குடி கூப்பிடுங்க, நான் வரலடா வரலடா வரலடான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைலதான் வந்தானுங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்க ரெண்டு பேர் மட்டும் எதிர்த்து
2: அப்புறம்
3: எல்லாருமே அதுக்கப்புறம் அவனை புடிச்சு, யாரு இனி நைட்டு போன் போட்டாலும் எடுத்து பரவாயில்ல டீ குடிக்கிறதுனாலும் போயிட்டு வாங்க, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கிறாரு. அப்போ வந்துட்டு பயங்கர சீரியஸான ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. வண்டிக்குலாம் 80,000 செலவு, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு. ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கும் போது, இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு ஒரு துபாய்க்கு வந்து, சின்ன சின்ன இன்சிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நண்பனை மிஸ் பண்றோமோ.
2: மறுபடியும் உங்களுக்கு டீ குடிக்க போகணுமா?
3: பிரச்சனையான
2: வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கு அப்படின்றீங்களா?
3: ஆமா, இங்க வந்து காசு இருக்கு, வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, அங்க எதுவுமே.
2: இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன், மறுபடியும் பாண்டிச்சேரி போங்க, டீ மட்டும் குடிச்சிட்டு வாங்க. இனிமே எங்க போனாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும். ஓகே,
3: கண்டிப்பா இது எல்லாருக்கான ஒரு மெசேஜ். எங்க போனாலும் எல்லாருமே ப்ராப்பரா ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு ப்ராப்பரா போயிட்டு ப்ராப்பரா வரணும். எங்க வேணா போலாம், ஆனா சேஃப்டி ஃபர்ஸ்ட்.
2: கண்டிப்பா, தேங்க் யூ. அப்படியே நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் நீங்களே சொல்லிருங்க.
3: எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட், நான் டெடிகேட் பண்ற ஒரு சாங்.
2: ஓகே,
3: முஸ்தபா முஸ்தபா சாங் போட முடியுமா?
2: மறந்துட்டேங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால இப்படிதானே முக்கியமான பிரச்சனை இல்லை, பிராங்க் கால் இல்லடா அப்படின்னா கடைசி நேரத்தில் சம்பவத்தை பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கும் நடந்திருக்கோம்ல, கால் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு, 800-894-0 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. அண்ட் புதுப்பேட்டை படத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அவர் கேட்ட பாட்டு முஸ்தபா பாட்டும் வந்துட்டு இருக்கு. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: லண்டனில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இங்கிலாந்து லண்டன் நகரில் இன்று சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் அதன் ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த கூட்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழிகாட்டி நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் சுமார் 11,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வடிவமைப்பு, பொறியியல், உற்பத்தி, கூட்டிணைப்பு மற்றும் தளவாட வசதிகள் ஆகிய துறைகளில் சுமார் 7,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் குழுமத்தின் உலகளாவிய சந்தைப்படுத்தல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை தலைவர் பாரி பெயிண்டர் மற்றும் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை பிரிக்ஸ் உச்சிமாநாடு வெளிப்படுத்தியது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் 11 உறுப்பு நாடுகள், 10 நட்பு நாடுகள், 4 பிராந்திய அமைப்புகள் மற்றும் 7 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்று தெரிவித்தார். குறிப்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ, தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோஷா, ஈரான் அதிபர் மசூத் பெசிஷ்கியான், எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அலி, எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசி மற்றும் அபுதாபி இளவரசர் ஷேக் காலிது பின் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்துக்கான பாடங்களை 7 குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்துக்காக வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் உட்பட 7 பாடங்களை உள்ளடக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான உபக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹாரினி அமரசூரிய தலைமையில் இக்குழு அண்மையில் கூடிய போதே இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது 12 மற்றும் 13 தரங்களுக்கு சமூக நல்லிணக்கம், சட்டம் மற்றும் ஒழுக்க நெறி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அடுத்த சில மாதங்களில் வேகமாக வளர்ச்சியடைய தயாராகி வருகின்றது என்று அந்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல்மரி தெரிவித்தார். நாங்கள் புயலின் மத்தியில் இருந்தோம், ஆனால் நிலைமையை மிகச் சிறப்பாக கையாண்டு அதில் இருந்து வெளியேறினோம் என்று தெரிவித்தார். அடுத்த மாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல்மரி தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஏமனில் நடைபெறும் போரில் தங்களுக்கு எந்தவிதமான நேரடி அல்லது மறைமுக தொடர்பும் இல்லை என்று ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி இயக்கம் மேலும் சில பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை தொடர்ந்து ஏமனில் நடைபெறும் போரில் ஈரானுக்கு எந்தவித அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமன் விவகாரங்களில் ஈரான் தலையிடுவதில்லை என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். மேலும் ஹூதி இயக்கத்தினர் முற்றிலும் சுயாதீனமாக ஏற்படும் தரப்பினர் என்றும் அவர்கள் தங்களது சொந்த நலன்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கின்றனர் என்றும் அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இளையோர் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வோம்ஸ்லீயில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இங்கிலாந்து 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 302 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்ட அணி 303 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலடி தாட காத்திருக்கின்றது. இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணி சார்பில் ஜேக் நெல்சன் அதிகபட்சமாக 74 ஓட்டங்களை பெற்று 58 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer Hariharan. Kokke

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சற்று முன் கிடைத்த ஒரு டிராபிக் அப்டேட் எனக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாரு. அவர் பேர் கூட எனக்கு தெரியல, சாரி. என்ன சொன்னா, எமிரேட்ஸ் ரோட் டுவர்ட் ஷார்ஜா வந்து கண்ணா பின்னான டிராபிக் இருக்கு பிரியா, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல நாங்கள் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஐ எம் ஸோ சாரி, ஏற்கனவே அங்கே மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் டைவர்ஷன். அண்ட் எஸ், இப்போ வந்து கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே நல்லவங்க தான் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு தங்கம், ஒரு வைரம், ஒரு முத்து, ஒரு பவளம், அந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கோம். ஸோ அவங்க யாருன்னு கேட்டிருந்தேன். அண்ட் கூடவே அவங்க கூட சேர்ந்து பண்ண அட்ராசிட்டிஸ், ஓ மை காட், ஒன்னா ரெண்டா நிறைய இருக்குங்க. ஒரு புக்கே எழுதலாம், ஒரு படமே வந்து போட்டு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. அதெல்லாம் என்ன மறக்க முடியுமா? சிரிப்பு தான் போங்க, சொல்லுங்க மிஸ்டர் காட்ராஜா.
3: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? ஊர்லாம் போயிட்டு
2: வந்துட்டீங்க. நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். புஷ்பா தி பிராண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு ஒரு வைங்க, உங்க பேருக்கு பின்னாடி ஒரு அடமொழி வைங்க.
3: அப்படிங்களா?
2: ஓகேவா,
3: என் நண்பனை பத்தி சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: என் நண்பன் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க வந்து ஸ்கூல்ல ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் பேர் சுரேஷ்குமார்.
2: ஓகே,
3: சூப்பர்னா சூப்பர், சூப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாரு.
2: நீங்க எத்தனை ரேங்க்?
3: நாங்க வந்து 4th 5th அதே ரேஞ்ச் தான்,
2: அதே ரேஞ்ச் தான்.
3: அப்புறமா அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க.
2: ஓகே,
3: அவரு வந்துட்டு நாங்க கிரிக்கெட் டீமா இருந்தாலும் சரி விளையாட போற இடத்துல, அப்புறம் நாங்க டீம் உட்காந்து படிக்கிற போது இருந்தாலும் கூட,
2: ஓகே,
3: நல்லா கோஆபரேட் பண்ணி பசங்களுக்குள்ள ஈகோ ஈகோ வரும் இல்லையா, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா 5 பேரு இருந்தா ஈகோ இருக்கும், அவன் அப்படி பண்ணிட்டான்டா, இவன் இப்படி பண்ணிட்டான்டா, அவன் பிடிக்கலடா.
2: எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்குள்ள ஈகோ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. கேர்ள்ஸ் தெரியுமா? கேர்ள்ஸ் தெரியுமா?
3: கிரிக்கெட்லயும் வேற ஊர்ல இருந்தாலும் விளையாட வருவாங்க, அங்கேயும் பிரச்சனை வந்துடும், அங்கேயும் போய் இவரு தான் அனுப்புவாரு, சுரேஷ்குமார்.
2: ஓகே ஓகே, பிரச்சனை வந்தா காத்து மாதிரி வந்து அங்க நின்றுவாரு இல்லையா?
3: அப்புறம் நான் வந்து போனோம்னா எல்லாருமே வீட்டுக்கு போவோம், அவங்க அப்பா எல்லாரும் நாங்களும் ஒன்னாவே உட்காந்து பேசுவோம், சாப்பிடுவோம்,
2: சரி
3: அந்த மாதிரிலாம் இருக்கும்.
2: தூங்குவோம், நைட் கொசு கொசு கடிக்கும் போது கொசு பத்தி பொருத்தி வைப்போம். ஹலோ, விசியத்துக்கு வாங்க. ஹலோ,
3: அவர் பண்ண சர்ப்ரைஸ்னா என்ன தெரியுமா, வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட வந்து அப்படியே முன்னாடி நின்று எதுவுமே வரா மாதிரி எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி பேசிட்டு போயிருவாரு.
2: ஓகேங்க, அப்புறம் என்ன காச்சு?
3: ஐயோ அழுவாதீங்க மேடம்,
2: சொல்லுங்க.
3: ஆனா என் ஃப்ரெண்ட நான் மிஸ் பண்றேன்.
2: ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்றதுக்கு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவரு.
3: மிஸ் பண்றேன், ஆனா அவர் இறந்துட்டாரு மேடம்.
2: ஐயோ சாரிங்க, சாரி சாரி சாரி சாரி, ரியலி சாரி. ஓகே ஓகே,
3: மறக்கவே முடியல மேடம். நினைச்சாலும் என் ஃப்ரெண்ட், இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
2: சீரியஸா நீங்க சொல்றீங்களா? இப்போ நீங்க சொன்ன விஷயம் சீரியஸா உண்மையாவா? எதிர்பார்க்கல. இப்ப அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன், தான் நான் சாங் போட்டுமா கோச்சுக்காதீங்க பிளீஸ். என்ன அப்படின்னா, ஸோ மியூசிக் லவர்ஸ் இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்காக தான். இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை வந்து ஒன்றிணைக்கிற ஒரே மியூசிக் பேண்ட் வந்து அகம் பேண்ட் இல்லையா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொகசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன்ஸோட அகம் பேண்ட் வந்து இங்கே துபாயில் வந்து அவங்களோட ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஸோ அகம் பேண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ நீங்கள் வந்து September 26th நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் இல்லை பிஸியாக இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாமல் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் பயங்கரமான மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ டிக்கெட்ஸ்லாம் எங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். PlatinumBliss.net அவைலபிளாக இருக்குது, அங்கே போயிட்டு முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ்லாம் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் எஃப்எம் 92.2. அண்ட் இப்போ அடுத்த பாட்டு வருது, கேட்டு இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
0: Seasonal changes, stress, migraine, sinusitis.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. உடனே யோசிக்காம உங்களுக்கு கண்டென்ட் கொட்டி கிடக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் கேட்டா நிறைய விஷயம் வந்து உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொன்னேன்னா நான் மாட்டிப்பேன், அதனால் நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன விஷயன்றது மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஃபார் மூமெண்ட் அவர் இந்த மாப்பிள்ளை பார்க்க போகிற மூமெண்ட்லலாம் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணா பின்னான நிறைய பொய்களை வந்து அள்ளி அப்படியே இறச்சி விடுவோம் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் சொன்ன ஒரு பொய் இல்லையா, அது வந்து என்ன, தன்னை நல்லவங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சில நாலஞ்சு பிட்டு வந்து சேர்த்து போடுவோம், கடலில் நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவங்க உங்களுக்கே வந்து நினச்சி பார்க்கும்போது ஐயோ அப்படி ஒரு பொய் சொல்லிட்டோம் மேடம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு பயங்கர சிரிப்பு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணவும். 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ வணக்கம்.
1: ஹாய் வணக்கம், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங், யார் பேசுகிறீங்க?
1: பிரபு பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மகாபிரபு, எப்படி இருக்கீங்க? இப்போ நாலஞ்சு பொய்கள் வந்து சேர்த்து ஒரு உண்மையோட சேர்ந்து ஒரு பொய்யும் சொல்லி விட்டேங்க அப்படின்னா என்னது? ஹலோ
2: சொல்லிருந்தேன்
0: அவங்க
2: அப்படி
0: கன்னியாகுமரி.
3: பாம்பேல பேசுவாங்கல்ல,

0: பீட்டர்னு சொல்லும் போதே நிறைய பீட்டர் விட்டுறீங்களா நீங்க? மறக்கவே முடியாது. ஆனா நீ வந்து சொன்ன பத்தே அப்படின்னு அவங்க நம்மள கேட்டிருப்பாங்க. நம்ம யார்கிட்ட போய் சொன்னோமோ அவங்க இப்ப வந்து லாக் பண்ணிருப்பாங்க. என்ன என்ன போய் அது
1: டூ மந்த்ஸ்ல இருக்கா மேரேஜ் ஆயிட்டு 2 மந்த்ஸ்ல தெரிஞ்சு என்னடா என்ன எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, நான் யாத்தையும் சத்தமா பேச மாட்டேன், கோவப்பட
0: மாட்டேன்,
1: ஏதாவது யாராவது சொன்னா உடனே நான் சென்சிட்டிவான ஆள் அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஸ்டார்டிங் டைப்ல சொல்லி
0: யாரு நீங்க அழுதுருவீங்க?
1: என் வைஃப் வந்து அப்படியா அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு எவ்வளவு நாள் அடங்கி வைக்கிறது
2: நீ பொய்யே சொல்ல மாட்டேன், பொய்யேதான்
0: சொல்லுவேன். அப்ப நடந்திருக்கு பீட்டர் ஒவ்வொரு ஸ்டோரி எல்லாம் வந்து இருக்கும். இப்ப நினைச்சு பார்க்கும் போது பல நூற்றாண்டு ஆயிருக்கலாம், பட் இப்ப நினைச்சு பார்க்கும் போது சிரிப்பு வருதா இல்லையா? அதான் விஷயம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்ட ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஈவினிங் கரெக்ட் கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே பிரியா. இந்த பாட்டுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, play responsibly. TNC supply.
4: This hour of the evening correct is brought to you by
3: corporate tax on time ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.
5: யூ ஆர் பேக் தி ஈவினிங் கரக், தி ஈவினிங் கரக. டிராஃபிக்ல மாட்டல உன்ன டைம் பாஸ் பண்ண வெக்கட்டா, கடகடன சாயன குடிச்சு ஒண்ணே போய் பண்ணி காட்டட்டா. தி ஈவினிங் கரக்
2: முக்கியமான நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வேற நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேட்டு அப்படியே கடலில் போட்ட மாதிரி நங்குறோம், சேர்த்து போட்டிருப்போம். அது வந்து என்ன, அதில் ட்ரான் வந்து இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டே எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து கேட்டிருப்பாங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. ஹலோ வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
6: ஹலோ, நான் தீபக் பேசுறேன்.
2: தீபக் எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நானும் நல்லா இருக்கேங்க. கேரளாவா நீங்க?
6: போட்டுக்கோங்க
2: ப்ளீஸ் உடனே. இட்ஸ் எ ஃபேமிலி ஷோ, யூ நோ. உண்மையாவே சொல்லக்கூடாது.
6: தெரியா, போனை கட் பண்ணல, கட் பண்ணாம தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்புறம் மாட்டிக்கிட்டேன்.
2: ஓகே ஓகே,
6: அது பெரிய பிரச்சனை அப்படியே போச்சு.
2: சரி,
7: எனக்கு
2: நல்லாவே கேக்குதுங்க, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? இப்படியே பேசிட்டு இருந்தா ஷோ முடிஞ்சு போயிடும். ஓகே மிஸ்டர் வேணும், சொல்லுங்க மிஸ்டர் வேணும். என்ன என்ன, யார்கிட்ட பயங்கரமான ஒரு பொய் சொல்லி மாட்டிருக்கீங்க?
7: வீட்டுலதான்
2: அங்க கடத்திட்டு கொண்டு போயிட்டீங்க. பொண்ணு வீட்டுல வந்து இப்ப வரைக்கும் தெரியாது, அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிட்டீங்க. மனசுக்கு பிடிச்ச பாட்டு உனக்கு கண்டுபிடிச்சா போடுறோம், அது வந்து மனசு தொட்ட மெட்டு, முடிஞ்சா கண்டிப்பா பிளே பண்றேன். ஓகே பை பை. அண்ட் இப்போ அடுத்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு நல்ல பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
7: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: எனக்கு சக்கரை வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது? மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு வரு?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா
8: ஆயுர்வேதிக்.
9: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் அமைக்கப்பட்டால் மீன்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள காவிரி பாசன மாவட்டங்களின் சூழலை கெடுப்பதற்கான எந்த திட்டமாக இருந்தாலும் அவை முறியடிக்கப்பட வேண்டியவைதான் என்று அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தாலும் கூட எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ள பகுதி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் அதற்கு தமிழக அரசு மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி கட்டாயமாகும். அந்த அனுமதியை தமிழக அரசு வழங்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இருதரப்பு சந்திப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு எதிர்க்கட்சிகளிடம் பகிர வேண்டும் என்று முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சல்மான் குர்ஷித் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அது உலகிற்கும் நாட்டுக்கும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிரிக்ஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் முழு விவரங்கள் எப்போதும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. சில சமயங்களில் விடயங்கள் மேலோட்டமாக தெரிவிக்கப்படுகின்றன. அதன் முழுமையான விவரங்கள் தெரிவதில்லை என்றும் அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஹித் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா இன்றைய தினம் முதல் அமலுக்கு வருவதாக பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் ஹன்ச அபிரத்ன தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளார். இதன்படி 10வது பாராளுமன்றத்தின் உறுப்பினர் பதவியொன்றில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக 1981 ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 64 பிரிவுக்கு அமைவாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யான், பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் மேலும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் இடையேயான நீண்டகால சகோதரத்துவ உறவுகள், இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர்.
2: உலக செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி இயக்கம் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான்டர்லயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் பிரதிநிதிகளாக செயற்படும் குழுக்களின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியில் எங்களுடைய வளைகுடா கூட்டாளிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒற்றுமையாக நிற்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவாக இருப்பதாகவும் அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: துபாயில் நடைபெற்ற மகளிர் T20 ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியின் போது இலங்கை தொடக்க வீராங்கனை இமேஷா துலானிக்கு விடை கொடுத்ததற்காக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் கிராந்தி கவு தனது போட்டி கட்டணத்தில் 10% அபராதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கவுதின் ஒழுக்காற்று பதிவில் ஒரு டிமெரிட் புள்ளி சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மாத காலத்தில் இது அவரது முதல் குற்றச்செயலாகும். வீராங்கனை ஒருவர் ஆட்டமிழந்த பிறகு அவரை மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு ஆக்ரோஷமாக வெளிப்படுத்திய காரணத்துக்காக அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this, Daddy. I need this. Back now, Nano, US la kuda. Away from the

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வரும்போது சில பொய்களை அப்படியே அசால்ட்டா சொல்லியிருப்போம். அதை கட்டி பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டிருப்போம். ஏன்னா உண்மை ஞாபகம் இருக்கும், பொய் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஸோ அதில் நீங்கள் மாட்டிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் பேசும்போது, ஏன்னா லைஃப் லாங் கூட வர ஒரு நபர் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தாராளமாக சொல்லியிருப்பீங்க அந்த பொய்கள்லாம் என்னன்னு கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் மிஸ்டர் ரஹ்மான், எப்படி இருக்கீங்க?
2: கூப்பிடுவாங்க மீன்ஸ் அவங்க சீரியஸா இருக்கும் போது அவங்க இருக்காங்களா இல்லையாங்கன்னு ஒரு செக் பண்றதுக்காக அவங்க பல்ஸ் பிடிச்சி பாப்போம் இல்லையா.
1: ஓகே ஓகே.
2: அப்படி பார்க்கும் போது சில பேர் தவறி இருப்பாங்க. அதை வந்து நாம பாக்குறதுனால அது ஒரு செல்ஃபி சர்வீஸ் மாதிரி அப்பதைக்கு செஞ்சோம். ஒரு பாயிண்ட் எங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்கையில அது கொஞ்சம் பெருமையா பேசுறதுல
1: சொல்லிட்டாங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது என் வைஃப் சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாரும் வந்து இறந்து போனவங்கள கைய புடிச்சு பாத்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன ஆளுங்க நீங்க தாங்க அப்படிம்பாங்க. இப்படி ஒரு டேலண்ட் உள்ள ஆளுங்க நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி எல்லாரும் மட்டும் முடிவு சொல்லி ஓட்டிடுவாங்க.
1: இதுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றது எனக்கே தெரியலையே.
2: ஒரு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டு என் பவனை தான் கூப்பிடுவாங்க. அவங்கதான் அந்த அளவுக்கு டேலண்ட் என் பையன் சொல்றது பதிலா இறந்து போனவங்கள கூப்பிட்டு என் பிள்ளை கையை புடிச்சு பாத்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாருல, என் பிள்ளைதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி.
1: அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க? இப்ப வரைக்கும் மாட்டினவங்க நீங்க தான் மாட்டிட்டு இருக்கீங்க.
2: ஆமா, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது?
1: முடியவே வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஓகே ஓகே ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க கால் பண்ணி பாய் பாய் பாய் பாய். சோ நெக்ஸ்ட் காலர், அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போமா? அட நல்லா இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேட்கும் போது. வணக்கம், ஹலோ, குட் ஈவினிங், உங்க பேர் என்ன? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், யாராவது பேசுங்க. கனெக்ட் ஆயிட்டீங்க? ஹலோ, 1 2 3 சொல்லுவேன், அதற்கு நீங்க பேசிட்டீங்கன்னா அப்படி கட் பண்ணிட்டு போயிடணும். குட் கேர்ள் ஆர் குட் பாய் தெரியல, நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பிரேம்குமார் பேசுறேன்.
1: பிரேம்குமார், சொல்லுங்க மிஸ்டர் பிரேம்குமார், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க?
3: இல்ல, நான் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் முன்னால ஒரு 3 मंथ முன்னால கிட்ட சொன்னது வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து எதுவும் பண்ணது இல்ல.
1: ஓகே,
3: மணி விஷயத்துல எதுவும் பண்ணது இல்லைன்னு
1: சொல்லிட்டு
3: இருந்தேன். சரி, சிஸ்டர் கிட்டயும் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது வைஃப் கிட்டனா சொல்லாதீங்க அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
1: ஓகே,
3: கரெக்டா மேரேஜ் ஆகி ஒரு 4 மந்த்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ப்ராப்ளம்ல அக்கா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு கொடுத்துறாங்க சிஸ்டர் பிரதர்.
1: ஓகே,
3: இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்ப இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் கால் ஹிஸ்டரி எல்லாம் பாப்பாங்க. கால் வந்திருக்காரு.
1: ஒரு பக்கம் சென்டிமெண்டலா இருக்கு, இன்னொரு பக்கம் காமெடியா இருக்கு. என்ன நான் பண்றது, ரெண்டுக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே. என்ன பண்றது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் தானே ஆகணும், உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு.
3: ஊருக்கு போனாலும் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா
1: ஆக்சுவலி மாறிடுவாங்க. ஏன்னா இப்போ வர வர நான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ற வரைக்கும் முன்னாடி மாதிரி யாருமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓன் சிஸ்டர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர் லாவெல்லாம். ஸோ நடக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய் பாய். சோ நீங்க சொல்றதெல்லாம் சீரியல்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஒரு நாள் நடக்கும் நம்பிக்கை அதானே எல்லாம். படுத்து பேக் டு பேக் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் எஸ் தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே பிரியா.
0: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு பின்னாய் சரண்ணா.

0: பிடா. You are listening to 89.4 Tamil FM. நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய். விநாயகர் சதுர்த்தி வருது, நம்ம வீட்டு விநாயகரை வரவேற்க ரெடியா? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பூக்களும் அழகான மண் விநாயகர் சிலைகளும் இப்போது UAE-ல நம்ம பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும்.
3: அதோட ஒரு ஸ்பெஷல் நியூஸ், நம்ம ஊரு மல்லிகை பூவை நேரடியா எக்ஸ்போர்ட் பண்ணி இப்ப பெருமாள் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமேல் மல்லிகை பூ வேணும்னா பெருமாள் ஸ்டோர்ஸ் அணுகுங்க. பெருமாள் ஸ்டோர்ஸ், நம்ம ஊரு மனம் அமீரகத்திலும்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. 89.4 எல்லாம் அந்த பைண்டிங் புக்கெலாம் வந்து ஒரு 13 சப்ஜெக்ட் இருக்கும், 13 புக்கு 13 நோட் புக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அப்படியே பெண்டு கலண்டரும்ல படிக்கிறமா இல்லையா நாராயணா, ஆனால் அம்சமாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி அவ்வளோ புக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லையா. ஸோ இப்போ இருக்க குட்டீஸ்க்கு வந்து பட் அவ்வளோவா நம்ம தூக்கிட்டு போ பேக்கை தூக்கிட்டு போனதுக்கு இல்லை, பட் ஸ்டில் அந்த அந்த பேக் எடுத்துகிட்டு போகிற அந்த போஸ்டர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் 350 AD பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் டயட்டீஷியன், அப்புறம் அவங்களை மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் விட்டமின் டி அயன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஓரல் எவல்யூஷன், விஷன் டெஸ்ட், ஸ்கூல் பேக் போஸ்டர், இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி குட்டீஸ் வந்து எப்படி இருக்காங்க அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றதான் A to Z வந்து செக் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஆஃபர், August 24 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, September 27 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போவே வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், 800-6624 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா 050-899-8018 நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஸோ குட்டீஸோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், நல்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் இப்போ அடுத்து டிராஃபிக் அப்டேட் உங்களுக்கு கொடுக்க
1: போகிறேன்.
0: E11 செம்ம டிராஃபிக் இருக்குது. அதே போல் வந்து S112 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் D62 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அல்க்ரீனில், அண்ட் அதே மாதிரி வேற எங்கே அப்படின்னா E44 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து போங்க, நீங்களும் எங்கேயாவது டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா நம்ம ஷோவில் கால் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்தலாம், எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்லிவிடுவோம். அண்ட் இப்போது ரன் படத்துலேருந்து தேவனோட வாய்ஸில் ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து 90s நாட் அவுட்டும் வந்துட்டுருக்கு, இது நம்ம ரேடியோ நவ மியூசிக் S89.4 தமிழ் FM-ல தி ஈவினிங் கரெக்ட் வித் ஆர்ஜே பிரியா.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joya Lucas the world's favorite jeweler.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: ஹே ஃபைல் பண்ணிட்டல்ல,
6: நீ ஃபைல் சேசாவா?
5: ஓய ஃபைல் கராது.
7: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
8: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட்ட சூஸ் பண்ணுங்க.
9: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
10: தி வாட் கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
11: செழித்தையும் தமிழை ஒலி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். சிவிலர் அப்படியே ஜாலியா என்னென்னமோ நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய மெமரிஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாமே அப்படின்னு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு இசை பிரியரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தான் ஒரு விஷயம் துபாய்க்கு வரப்போறது. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து கர்நாடக மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் வந்து அகம் பேண்டு தான். ஸோ இந்தியா இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடக ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட். ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன்ஸோட அகம் பேண்ட் வந்து செப்டம்பர் 26 அன்னைக்கு துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஒரு பயங்கரமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு. ஸோ விசிட் platinumlist.net போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட்ஸை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் 26 மறந்துடாதீங்க. And official radio partner in the event today, official radio partner 89.4 Tamil FM and Home 92.2 FM. And இனிக்கி நம்ம ஷோவில் வந்து பேசணும் சில விஷயங்கள்லாம். சில பேருக்கு லைன் கிடச்சிருக்கோம், சில பேர் வந்து செம்ம டென்ஷனாக இருப்பீங்க. எத்தனை தடவை கால் பண்ணுறது பிரியா, பிக் பண்ணவே மாட்டேங்க அப்படின்ட்டு. இது மாதிரி கொட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்க இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி ப்ரீ அஃபீஷியல் அப்படின்னு இருக்கு, அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்ம அங்கே பேசுகிறோம், அங்கே சண்டை போடுறோம். ஓகேவா? அண்ட் இப்போ டாட்டா அண்ட் அன்புடன் நான் ஷோ பண்ணுறதுக்காக எஸ் யூஷுவலாக நான் தான் வருவேன். இன்றைக்கி வந்து ஆர்ஜி நிவேதா வராங்க. கடந்த 10 நாட்களாக நான் வந்து ஊரில் இல்லாத போது அவங்க தான் ஷோ பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு மிக மிக ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ் பிராவோ, மேபி நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஃபீவர், அதனால தான் அவனோட ஷோ இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் பொறுமையாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், எந்த அவசரமும் கிடையாது. ஓகேவா? அண்ட் டடா அண்ட் அட்வான்ஸ் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். மீண்டும் சந்திப்போம். Bye-bye. Take care.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
2: லண்டனில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. லண்டனில் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்துடன் 11,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இதனை முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். முதல்வர் விஜய் வெளியிட்ட மற்றொரு பதிவில், தமிழ்நாட்டின் உலகளாவிய திறன் மையங்களை விரிவுபடுத்துவதற்கும் நிறுவுவதற்கும் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,000 கோடி ரூபாய் முதலீட்டையும் 2,000-க்கும் மேற்பட்ட உயர் மதிப்புடைய புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் வகையில் அமையவுள்ள இந்த மையம் சென்னையில் உள்ள மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட GCC காரிடோர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் திக சார்பில் செப்டம்பர் 17 ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணிக்கும், குடியாத்தத்தில் செப்டம்பர் 15 திமு கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நடத்தவிருந்த பேரணிக்கும் சர்க்கஸ் அரசின் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை வலதுசாரி அமைப்புகளின் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டை செதுக்கிய பெரியார் அண்ணாவின் பிறந்தநாள் பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா இல்லை அவரது காவி எஜமானர்களின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டதா என்று அவர் வினவியுள்ளார். பெரியார் அண்ணாவை புறக்கணிக்கும் ரீல்ஸ் முதலமைச்சர் உடனே இந்த பேரணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே உள்ள கடற்பரப்பில் 5 புதிய ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஹார்டி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் புரொடக்ஷன் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்டாவில் 5 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க மத்திய அரசின் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிணறுகளிலும் தினசரி 3,000 பேரல் எண்ணெய், 30 லட்சம் கன அடி எரிவாயு எடுக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் அமைக்கப்பட்டால் மீன்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள காவிரி பாசன மாவட்டங்களின் சூழலை கெடுப்பதற்கான எந்த திட்டமாக இருந்தாலும் அவை முறியடிக்கப்பட வேண்டியவைதான் என்று அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தாலும் கூட எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ள பகுதி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் அதற்கு தமிழக அரசு மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி கட்டாயமாகும். அந்த அனுமதியை தமிழக அரசு வழங்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெளிப்படுத்தியுள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் 11 உறுப்பு நாடுகள், 10 நட்பு நாடுகள், 4 பிராந்திய அமைப்புகள் மற்றும் 7 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்று குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் பிரதமர் மோடியின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனாகும். நாடுகளின் தலைவர்கள் மிகவும் வெளிப்படையான மற்றும் சுமூகமான உரையாடல்களில் ஈடுபட இந்த உச்சி மாநாடு வாய்ப்பளித்தது என்று அவர் கூறினார். உலகில் பெரும் மோதல்கள் மற்றும் ஆழமான பிளவுகள் உள்ள சூழலில் இந்த உச்சி மாநாடு நடைபெற்ற போதிலும் மிகவும் கடினமான சில விவகாரங்களில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் இந்தியா வெற்றி பெற்றது என்றும் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால புரிதல் ஆகியவற்றின் அவசியத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். ஹிந்தி மொழியின் வளர்ச்சி இந்தியாவின் மற்ற அனைத்து மொழிகளின் கண்டியும் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். 2026 ஹிந்தி தினத்தை முன்னிட்டு அமித் ஷா இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மை நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஹிந்தி மொழியை மேம்படுத்தும் முயற்சிகள் மற்ற இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஹிந்தி மொழியின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சியை அதிகரிப்பதுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியாவுடனான உண்மையான எல்லை கோடு எனப்படும் LAC பகுதியில் 2025 சீனா தனது மக்கள் விடுதலை ராணுவமான PLA படையினரின் நிலைநிறுத்தலை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா எல்லையில் நீடித்து வந்த பதற்றத்தை தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே மீண்டும் அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான தொடர்புகள் அதிகரித்துள்ளன. அதன் பின்னணியில் LAC பகுதியில் சீன ராணுவத்தின் படை நிலைநிறுத்தல் குறைந்திருப்பது எல்லைப் பகுதியில் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான சாதகமான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. எல்லை பதற்றத்தை தணிப்பது மற்றும் இரு நாடுகளின் ராணுவங்களுக்கு இடையேயான மோதல்களை தவிர்ப்பது தொடர்பாக இந்தியாவும் சீனாவும் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன.
3: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களுக்கான துணைக்குழு சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தரம் 12 மற்றும் 13 மாணவர்களுக்காக சமூக ஒற்றுமை, சட்டம், நெறிமுறைகள் ஆகிய பாடப்பிரிவுகளை உள்ளடக்கிய புதிய கற்றல் தொகுதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 2027 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள பொது கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் முன்பள்ளி கல்வி சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
3: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அடுத்த சில மாதங்களில் வேகமாக வளர்ச்சியடைய தயாராகி வருகின்றது என்று அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல் மரி தெரிவித்தார். நாங்கள் புயலின் மத்தியில் இருந்தோம், ஆனால் நிலைமையை மிகச் சிறப்பாக கையாண்டு அதில் இருந்து வெளியேறினோம் என்று அவர் கூறினார். அடுத்த மாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். துபாய்க்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 869,000 சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரே மாதத்தில் துபாய்க்கு வந்த சர்வதேச பயணிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையாக இது பதிவாகியுள்ளது. ஹோட்டல்களில் தங்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக மீண்டு வரும் நிலையில் துபாயின் சுற்றுலாத்துறை மீண்டும் வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் குளோபல் வில்லேஜ் தனது 31 சீசனுக்காக அக்டோபர் 14 தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜ் இந்த முறை மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் என்ற கருப்பொருளுடன் தனது புதிய சீசனை தொடங்குகின்றது. எதிர்வரும் அக்டோபர் 14 தேதி தொடங்கும் 31 சீசன் 2027 மே மாதத்துடன் நிறைவுக்கு வருகின்றது.
3: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி இன்று டசன் கணக்கான ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஹூதி இயக்கம் தெரிவித்துள்ளது. ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹூதி தெரிவித்துள்ளது. ஏமன் ஆயுதப்படைகள் மிகப்பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போர் விமானங்கள் நிறுத்தப்படும் ஹேங்கர்கள், ரேடார் அமைப்புகள், விமான ஓடுபாதைகள், வெடிமருந்து கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இலக்குகள் கமீஸ் முஷாயித் நகரில் உள்ள கிங் காலித் விமான தளத்தில் இலக்கு வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த ராணுவ நடவடிக்கையால் சவுதி அரேபியாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் இழப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி இயக்கம் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஊர்சுலா வான்டர்லயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் பிரதிநிதிகளாக செயற்படும் குழுக்களின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியில் எங்களுடைய வளைகுடா கூட்டாளிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒற்றுமையாக நிற்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா தீங்கிழைக்கும் நடவடிக்கையிலும் அடக்குமுறை போக்கிலும் ஈடுபடுகின்றது என்று ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. ஐநாவின் அணுசக்தி அமைப்பின் மாநாட்டில் ஈரான் பங்கேற்பதை அமெரிக்க அதிகாரிகள் தடுத்ததாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. பொது கருத்தரங்கில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்படுவது எதிர்காலத்தில் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குகின்றது. அதனால்தான் இத்தகைய அடக்குமுறை அரசியல் அழுத்தத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று ஈரானின் அணுசக்தி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி வியன்னாவில் நடைபெறும் சர்வதேச அணுசக்தி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் எதிர்ப்பினால் தடுக்கப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரியாவின் பொறுப்பு தூதரை அழைத்து ஈரான் விளக்கம் கேட்டுள்ளதுடன் அந்நாட்டின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொக்ஸி நக்விடம் இருந்து பெற்றுக்கொள்ள இந்திய அணி மறுத்த நிலைப்பாட்டுக்கு பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சாய்கியா ஆதரவு தெரிவித்துள்ளார். மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணியின் முடிவு குறித்து பேசிய சாய்கியா இந்திய அணி எடுத்த நிலைப்பாடு சரியானது என்று ஆதரவு தெரிவித்தார். மொக்ஸி நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக மட்டுமின்றி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக உள்ளார். இந்நிலையில் அவரிடம் இருந்த கோப்பையை பெற்றுக்கொள்ள இந்திய அணி மறுத்த சம்பவம் கிரிக்கெட் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
4: சிங்கர் ஹரிஹரன்.

திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்புடன் நான் நிவேதா. மீண்டும் வந்து நான் அது வீக் ஒரு வீக் ஷோவோட கண்டினியூ பண்ற நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போற நேரத்துல இந்த பொண்ணு ஏதோ கருத்து சொல்லுதே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க லாஸ்ட் வீக். அதே மாதிரி இன்னைக்கும் சில கருத்தோட தான் வந்திருக்கேன். ஹோப் யூர் டே வெண்ட் வெல். இந்த நாள் வந்து இந்த அளவுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் உங்க மனசும் நீங்க நினைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தின அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் யுவர் டே தான். ஸோ அப்படி எவ்ரி சிங்கிள் டே இதே மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கடக்கணும். அண்ட் டுடே விநாயகர் சதுர்த்தி. அண்ட் இன்னைக்கு நான் வந்து கொழுக்கட்டை பண்ண கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி பண்ணது, அதுக்கப்புறம் இந்த முறை தான் தனியா கொழுக்கட்டை பண்ணி சாமிக்கு படைச்சு சாப்பிட்டு. அண்ட் எனக்கு அதுல ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா நான் பண்ணிட்டேன்னு. பட் இனிஷியலி நான் பண்ண ஆரம்பிச்ச ப்ராசஸ்ல சரியான சதப்பல், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாவு ஒழுங்காக பிடிக்க வரல, அதுக்கப்புறம் வந்து பூர்ணம் வந்து ஃபிட் ஆகலை, அப்புறம் பூர்ணத்தையும் மாவையும் வச்சு ஓரளவுக்கு நான் உருண்டு பிடிக்க வரும்போது உடஞ்சி போச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் இட்லி சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணலாம் அப்படின்னு தண்ணி வைக்கும்போது அந்த அடுப்பில் ஒரு பாத்திரம் வைப்போம் இல்லையா, அது அடுப்புக்குள்ளே வைப்போமே தட்டு, அது வந்து உள்ளே போய் ஸ்டக் ஆகிக்குச்சு. ஸோ அது எடுக்கிற ப்ராசஸ் ஆல் டுகெதர் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் நான் கொடுத்து பார்த்தேன், அது ஃபைனலி சக்ஸஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வித் திஸ் ப்ராசஸ் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்த உடனே அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகே நம்ம இன்னொரு தான் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பயும் நடக்கலன்னா அப்போ நமக்கான அது இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகலாமோ என்னமோ தெரியல எனக்கு. பட் ரெண்டு மூணு தடவைக்கு மேலே ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னா ரெண்டு மூணு தடவைக்கு மேலே முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு வந்து ஆல்வேஸ் வந்து நம்மளுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதில்ல இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு அப்படி ஒரு அலாதி சந்தோஷம் என்ன. சரி பேசலாம் எனக்கு நிறைய விஷயங்கள். அன்புடன் நாட் நிவேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. Also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: நான் இப்படிதான், என்ன நீங்க மாத்த முடியாது, என்ன மாத்தணும்னு முயற்சிக்காதீங்க, எனக்குன்னு எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க, என்ன மாத்திர வேலையில நீங்க உங்களை இழந்துடாதீங்க, இப்படி சொல்றாளா நீங்க? 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா. நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் மாத்தக்கூடாது, எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, எனக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு, எனக்கு எனக்கு எனக்கு என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட இந்த வாழ்க்கையில நீங்க வந்து ஒத்துணையா ஒத்துமையா இருக்க முடியும் அப்படின்னா ஓகே, இல்லையா நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க. அதாவது மற்றவங்க இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறதும் அடாப்ட் பண்ணிக்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் எல்லாமுமா இருந்தா இவரோட இருக்க முடியும், இவருடைய இவங்களோட இருக்க முடியும். ஆனா அதுவே இவங்களை மாத்தணும் இவரை மாத்தணும் நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னா அது நடக்காது. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா, இல்ல இது வந்து இல்லப்பா அது எப்படிப்பா கொஞ்சம் கொஞ்சம் யாரா இருந்தாலும் மாறணுமா இல்லையா அப்படின்னு சொல்வீங்களா? நீங்க எப்படிங்கிறத நீங்க அப்புறமா சொல்லுங்க. பட் சைக்காலஜிக்கலி இதுக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, எப்படின்னா கேரக்டர் இஸ் சம்திங் டு ப்ரொடெக்ட், பிஹேவியர் இஸ் சம்திங் டு எக்ஸாமின், அ ஹேபிட் இஸ் சம்திங் வி கேன் சேஞ்ச். ஸோ கேரக்டர் பிஹேவியர் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணிக்கலாம், பட் ஹேபிட்டுங்கிற விஷயத்த சில நேரங்களில் நம்ம மாற்றி தான் ஆகணும். உங்களுக்கு இருக்கக்கூடியது ஹேபிட்டா கேரக்டரா பிஹேவியரா அதை நம்ம இன்னொரு முறை தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம நம்மளுடைய நேச்சர் அதை மாற்ற முடியல, அதை நம்ம மீறி வருதுங்கிற சில விஷயங்கள் இருக்கும், அது ஒன்று. பட் அதை வந்து ஒரு பர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஆனா சில விஷயங்களை மாத்த முடியும்னு இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தேவையில்லாம வந்து நாம சில எக்ஸ்பென்சஸ் பண்றோம், தேவையில்லாம சில பேர்கிட்ட டக்கு டக்குன்னு முகத்தை காட்டுறோம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அப்படி மாத்திக்க முடிஞ்ச ஒரு விஷயங்களுக்கு கண்டிப்பா நாம முயற்சிகளை போடணும், போடலாம். அங்க போயிட்டு தட்ஸ் மை கேரக்டர் ஐ கான்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்ப பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. Ladies and gentlemen, இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு.
3: Please make some noise for
2: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: நாம நமக்கு நடந்த பழைய ட்ராமாக்களை வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் ஒரு பிஹேவியரை பில்ட் பண்ணி அது சரிதான நம்புறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கும் நியாயப்படுத்துறதுக்கும் செயல்களை செஞ்சுட்டே இருப்போம். இது சரின்னு உங்களுக்கு தோணுதா? 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் விவேதா. இந்த பிஹேவியர்ஸ் வந்து நமக்குள்ள நாமளே கிரியேட் பண்ணிக்கிட்டது. நிறைய வகைகள் இருக்கு நமக்கு நம்மளுடைய பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் பத்தி பேசும்போது. நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அவுட் ஸ்போக்கனா இருக்கலாம், எமோஷனல், இண்டிபெண்டன்ஸ், ஸ்பான்டேனியஸ், இப்படி தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் நேச்சுரல் டெண்டன்சிஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. இதுல நாம ரொம்ப அவுட் ஸ்போக்கன் பர்சன், அதாவது நான் வெளிப்படையானவங்க அப்படிங்கிற பேர்ல நம்ம யாரையும் இன்சல்ட் பண்ணிட்டு அது சரியாயிருமா? அவங்க பேசுறதே அப்படிதாங்கன்றதுனால இன்சல்ட் பண்ணா ஒத்துக்க முடியுமா? ரொம்ப இமோஷனலான பர்சன் அப்படிங்கிறதுனால மத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணா சரியாகுமா? ரொம்ப இண்டிபெண்ட் அப்படிங்கிறதுனால யாரையுமே கன்சிடர் பண்ணாம இருக்கிறது சரியா இருக்குமா? ரொம்ப ஹானஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சில பேர் ரொம்ப க்ரூவெல்லா சில விஷயங்களை பண்ணுவாங்க அண்ட் பர்பஸ்லி இன்சல்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் ஐம் வெரி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய விஷயங்கள் பீயிங் மை செல்ஃப்குள்ள வந்துடும். ஏன்னா இதெல்லாம் நான் கடந்து வந்தேன், அதெல்லாம் நான் இப்படி ஆயிட்டேன், ஸோ அதனால நான் இப்படி பண்ணுறேன். இதில் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம், நாம் வந்து இமோஷ்னலி நம்மளுடைய பழைய ட்ராமாக்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே எஸ்கேப் ஆகிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது சில நேரங்களில் நமக்கே தெரியும், தெரிஞ்சாலுமே இதை நம்ம பண்ணுவோம். தெரிஞ்சாலுமே பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது அல்லது அவங்க கண்டுபிடிக்கும் போது திருப்பி அதே பிளேட்டை தூக்கி அந்த இடத்துல வைக்கிற பழக்கங்களும் நிறைய பேர் ரெகுலரா பண்றது உண்டு. ஆனா இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மை செல்ஃப், அதாவது நம்மளுடைய ஒரு நமக்கான ஒரு குணாதிசயங்களை நம்மள மத்தவங்க என்னைக்குமே தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும், அல்லது நாம ஒரு வகையான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ண ஆசைப்படுறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஸ்போக்கனோ, ஹானஸ்டோ, ரொம்ப இண்டிபெண்டன்டோ, ரொம்ப ஸ்பான்டேனியஸோ, ரொம்ப ஃபன்னியான ஒரு பர்சனோ, இப்படி ஏதோ ஒரு போர்ஷன் ஆஃப் ஆர் செல்ஃப் அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு காமிக்க முயற்சிக்கிறோம் இல்லையா, அதுக்காக நாம சில நேரங்களில் கொஞ்சம் ஃபேக்காகவும் இருக்கிறோமோ என்னமோ. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

சில பேர் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க, ஆனா அவங்களுடைய கோபத்துக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. பேசி பேசி ஒரு மணி நேரம் கடந்தாச்சு. நல்ல பாட்டெல்லாம் வந்திருக்கும், கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டால் அதை நீங்கள் மைண்டில் போட்டு ஓட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் அ பிஹேவியர், ஹூ ஆம் ஐ, என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, நான் நடந்துக்கிற விதம் சரிதானான்னு நமக்குள்ள கேள்வி கேட்கறது ஒரு புறம். இன்னொரு புறம், நாம் என்றைக்குமே இப்படி தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் போதும்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நல்ல குணம்னு நினைக்கக்கூடியதும் உண்டு. இமேஜின் ஒருத்தங்களுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருது, அவங்க டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய ஒரு ஃபைட்டாக, ஒரு பெரிய சண்டையாக மாற்றுறாங்க. அவங்களுடைய பார்ட்னர், அதாவது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்கள வந்து கோவப்படுத்திட்டு, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு கோவம் அதிகமாக வரும், நீ தான் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி வந்து ஹெல்தின்னு சொல்ல முடியும்? அதே நேரத்தில் எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு சங்கடம், கவலை, அவங்களுக்கு பேசணும், அவங்களுக்கு அவங்க பேசுறது தங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ பார்ட்னர் கூடவே இருக்கணும். ஆனால் அவங்களுடைய பார்ட்னருக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ, எப்போல்லாம் கோவமாக இருக்கிறாங்களோ, எப்போல்லாம் அப்செட்டாக இருக்கிறாங்களோ, எப்போல்லாம் லிசன் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அப்போ காணாமல் போயிட்டாங்கன்னா அதை என்ன சொல்லுவீங்க? காணாமல் போயிட்டு உனக்கு தான் தெரியும் இல்லை என்னால் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எந்த மாதிரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்க முடியும்? பல காலங்களாகவே ஜெய ஜெய ஜெய ஜெயன்னு ஒரு மலையாள படம் இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த படத்தில் பேசில் ஜோசப் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. அண்ட் நீங்கள் தர்ஷனா ஹிருதயம் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அவங்க தான் ஹீரோயின். ஸோ அதில் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து டொப்கு டொப்கு டொப்புக்குள்ள கோவம் வரும், அந்த கோவத்தை அந்த ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா தப்புங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு, ஃபைனலி அவங்க பேச ஆரம்பிக்கும் போது மொத்த குடும்பமும் அந்த பொண்ணுக்கு எகென்ஸ்டா இருக்கும். 1000 இருந்தாலும் கணவன் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு. இது வந்து எல்லா ஜெண்டருக்குமே பொருந்தும். பட் நான் பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் யூ ஆர் இன் தட் பொசிஷன், நீங்க தான் அந்த கோவப்பட்ட ஒரு நபர், ஒருவேளை நீங்க தான் அந்த புரிஞ்சுக்காம கம்யூனிகேட் பண்ணாம லிசன் பண்ண தயார் இல்லாம ஒரு பர்சனா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கவங்க இந்நேரம் உள்ளுக்குள்ள பர்ஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு,
1: ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார்
0: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவேயா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணதங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணதங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணதங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணதங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Alta Vasul Group of Companies.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: For details, call 056-415-4242.

0: காலமாவே காதல்னா நான் எப்படியோ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ அதை சேர்ந்து அனுபவிக்கிறதுன்னு படங்கள் சொல்லியிருக்கு. ஆனா கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்துங்கிறத தூக்கிட்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு போகும். நல்ல படங்கள் பார்த்துருக்கீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடனா நிவேதா. லெட்ஸ் சி, லெட்ஸ் ரிவைவ் திஸ் ஃபிலிம் மௌனராகு. இந்த படத்துல நான் ரொம்ப நாளா வந்து மோகன் கதாபாத்திரத்து மேல எனக்கு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆரம்பத்திலே அந்த பொண்ணு போயிட்டு எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து முதல் ராத்திரி அன்னைக்கு அவங்க சொல்லும் போது அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இல்லை, அவங்க முதலே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு அந்த கதாபாத்திரத்து மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரூ ஆஃப் த ஃபிலிம் அந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட் போட்டு போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த பொண்ணு வந்து ஐயோ நல்ல மனுஷன் விட்டுட்டு போறமே அப்படின்னு அந்த டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லி திருப்பி அவங்க அவரோட சேர்றாங்க. இதுல எனக்கு வந்து இதுதான் இந்த பார்வை இருந்துச்சு. வேணான்னு சொன்னவங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஏன் டிவோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுக்குறேன் நல்லவன் அப்படின்னு தன்னை ஏன் காமிச்சிக்கணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் கார்த்திக் கேரக்டர் வந்து ரீசெண்டா பார்த்தேன். ரீசெண்டானா ஒரு 10 நாள் தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுல இந்த இந்த மனுஷனுக்காகவா நீங்க வந்து ஓடி போகணும்னு நினைச்சீங்க, இவருக்காகவா கல்யாணமே வேணாலும் நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னு எனக்கு இந்த கதாபாத்திரத்து மேல ஒரு கேள்வி வருது. இவங்க வந்து ரேவதிய இவரை பாக்குறாங்க ஒரு இடத்துல, அடுத்த நாள் வந்து நல்லவர்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் போய் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வராரு, செயினை திருப்பி கொடுக்க வர நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை காதலிக்கிறாரு. முதல் நாளே வந்து ப்ரப்போஸ் பண்றாரு, அடுத்த நாளே வந்து காதலிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கடுத்து வந்து அந்த பொண்ணு ஒத்துக்கிறா அப்படிங்கறத புரிய ஆரம்பிச்ச உடனே அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்க கேக்குறாரு. அதாவது நான் ராத்திரில வந்து நான் எல்லாத்தையும் விட்டுறேன், அடித்தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுறேன், நாளைக்கே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஒன்னு பிடிக்கும், அப்பா அம்மா எதுக்கு அப்படின்னு கேக்குறது வந்து என்னால ஓகே அப்பா அம்மா வேண்டாங்கிறதெல்லாம் ரெண்டாவது அந்த டாபிக் குள்ள நான் வரல, வேணும் வேண்டாங்கிறதுக்குள்ளே நான் வரல. ஃபர்ஸ்ட் நீ யாரு, உனக்கு என்ன வேலை இருக்கு, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய படிப்பு என்ன ஆக போகுது, இதை பத்தி எதுவுமே இல்லாம அவசர முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தனை நம்ம எப்படி ரொமான்டிசைஸ் பண்றோம் இல்ல, யோசிச்சிருக்கீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா?
2: இது எத்தனை நாளா? 10 கோடி வந்தப்போ அதுவும்

0: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
0: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

For details, call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஹா த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்குள்ள வரக்கூடிய இந்த காதல், கல்யாணம், இது பத்தின படங்கள், இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை சொல்றேன். அன்புடன் நான் நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். காதல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மட்டுமே போதாதுன்னு சொல்லக்கூடிய பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவளுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டுமே போதும்னு சொன்ன பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டுமே போதும் அப்படிங்கிற படங்கள் தான் அதிகமாக தமிழ் சினிமா பார்த்துருக்கு. இன்னைக்கு பெண்களோ சரி ஆண்களோ சரி ரசிக்கிற ஒரு படம்னா, அதில் நிறைய படங்கள், பெரும்பாலான படங்கள்லாம் அந்த ஆண் முதல்ல அந்த பொண்ணை பார்க்குறான், அந்த ஆணுக்கு அந்த பொண்ணை பிடிக்குது, அதனாலேயே அந்த பொண்ணு அந்த ஆணை காதலிச்சே ஆகணும், வீட்டை எதிர்த்து அந்த பையனோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் போராடி அந்த பொண்ணு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். இது பல படங்கள் பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு ரொமான்டிசைஸ் பண்ண ஒரு படம்னா வந்து மின்னலை படம். மின்னலை படத்தில் ரவுடி வேற, ஃப்ராடு வேற, நீங்கள் ஃப்ராடு, அந்த மாதிரி மாதவன் வந்து ஃப்ராடு. அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கும், அந்த பொண்ணு இவரை பார்த்துருச்சு தெரியும், அதுக்கப்புறம் இந்த திருட்டு வேலையை அவர் பண்ணுறாருன்னா கூட ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணுக்கு இவர் மேலே காதல் இருக்குது, அல்லது சின்னதாகவாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது இவர் எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு, இல்லை அந்த தப்பை பண்ணுறாருன்னே சொல்லலாம். இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்கே அவர் முதல்ல பண்ணுறது ஒரு ஃப்ராட்ஜரி வேலை, அதாவது ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு கிரிமினல் வேலை பார்த்து அங்கே போகிறாரு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா ஜெயிலுக்கு போக கூட்டிய நம்பர் தான் மாதவன் ஆஸ் பர் மின்னலே கதை. பட் வாட் வி ஹாவ் டெட், வாட் வி திங்க் இட் இஸ் ரைட், அல்லது ஹவு வி டேக் இட். இந்த படத்தை நான் ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக நம்ம பார்க்குறோம். அண்ட் வேறாஸ் இன்னொரு பக்கம் அப்பாஸ் இஸ் அ ஜென்யூன் ஜென்டில் மேன். ஓகே, அந்த பொண்ணுக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி டீசெண்டாக விலகிட்டார். நம்ம வந்து ஃபைனலி பார்க்க வேண்டிய அல்லது கொண்டாட வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக அந்த படத்தில் பார்க்க வேண்டியது வந்து அப்பாஸோட கேரக்டர் தான், நாட் மாதவன். மாதவனுக்கு என்ன வேணுமோ அதுக்காக அவர் எக்ஸ்ட்ரீம் போனார். ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே திட்டத்தனமாக நுழைஞ்சு அந்த பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் இல்லையா, அது ஒரு திருட்டு வேலை. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? 89.4 தமிழேசன், அன்புடன் தான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

அப்படி இப்படின்னு பேசி மூணாவது மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. அன்புடன் தான் வேதா, only on 89.4 தமிழ் FM. நான் ரொம்ப குறிப்பா தான் மின்னலே அப்புறம் மௌனராகும் படங்களை பத்தி சொன்னேன். ஆனா பொதுவா நிறைய படங்கள் இருக்கு, ஆனா படங்கள் இங்க விஷயம் கிடையாது. இங்க நான் சொன்ன எல்லா கதாபாத்திரங்களும், அதாவது மோகன் கதாபாத்திரமா இருக்கட்டும், கார்த்திக் கதாபாத்திரமா இருக்கட்டும், மாதவன் கதாபாத்திரமா இருக்கட்டும், இந்த மூணு கதாபாத்திரமுமே தன்னுடைய செயல், தன்னுடைய பிஹேவியர், தன்னுடைய நடவடிக்கை எதையுமே மாத்திக்க தயாராகவே இல்லை. மாறாக அவங்கள அவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகி இவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் இந்த மூணு கதாபாத்திரங்களுக்குமே தான் தேவை, அதாவது இந்த மூணு கதாபாத்திரங்களுக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுங்க இங்க வரல. இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன், வரேன்னா உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறல நியாயம் இருக்கு, ஏன்னா நான் தான் வேணும்னு நிக்கிறேன். ஆனா இங்க வேணும்னு நிக்கிறவங்க வேணும்னு நிக்கிறாங்க, கூடவே தன்னை மாத்திக்க மாட்டேன்னு அடமாவும் இருக்கிறாங்க. அதை நியாயமும் படுத்துறோம். அது கொஞ்ச நாளைக்கு அந்த படங்களை காட்டுற வரைக்குமான அழகுதான் அழகே தவிர, ரியல் வாழ்க்கையில கூட இருக்கிறவங்களுடைய சஃபரிங்ஸ் கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கு புரியாமலே போயிடும். காரணம் என்னன்னா, நாம அட்ஜஸ்ட் ஆகுறோம், அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அப்பா ஒரு முறை சொன்ன விஷயத்த அந்த இடத்துல நான் சொல்றேன், கொட்ட கொட்ட கொட்டிக்கிட்டே இருப்பாங்கப்பா, அதனால கொட்ட கொட்ட குனியறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு முறை சொன்னாரு. எனக்கு வலிக்குது அப்படின்னு நாம சொல்லாத வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க பிடிச்சு பண்றாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. காலில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யக்கூடிய சில பெண்கள் திடீர்னு ரொம்ப தலைவலிக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஆனா அவங்க வெளில சொல்லவே மாட்டாங்க, சொல்லாமலே வந்து மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டு திருப்பி காலில் எழுந்திரிச்சு அந்த வேலையை செய்வாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த கணவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போல, ஷி லவ் டூயிங் இட் நினைப்பாங்க. ஆனா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லணும், வலிச்சதுன்னா சொல்லணும், பிடிக்கலன்னா சொல்லணும், பிரச்சனையா இருக்குன்னா சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். 89.4 தமிழ் FM இன் அன்புடன் தான் நிவேதா.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
1: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
3: நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: நேரங்கள்ல திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்க கொஞ்சம் மாறுங்களேன், நீங்க கொஞ்சம் இது பண்ணாதீங்களேன், இது எனக்கு பிடிக்கலங்க, என்னால இது முடியலங்கன்னு சொன்னியும் மாறாதவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடந்தா நிவேதா. அந்த கதைக்குள்ள இப்ப முழுசா போக என்னால முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கதைக்கு ஒரு முடிவு இங்கே இப்போ சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அதுக்கு விலக்கி இருக்கிறது முடிவா இருக்கும், சில நேரங்கள்ல விதியேன்னு கூடவே இருக்கிறது முடிவா இருக்கும், சில நேரங்கள்ல நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றது ஒரு முடிவா இருக்கும். எல்லாமே நட்பு பருவத்தில் இருக்கும் போதும் சரி, அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தங்களுடன் வரும்போதும் சரி, அது கடந்து போயிரும், எப்பயாச்சும் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுவே திருமண பந்தத்துக்குள்ள வரும்போது அவ்வளவு எளிதில்லை. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுடைய ட்ரூ நேச்சரை காட்டிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு அதை மாத்திக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு நீ இதெல்லாம் பண்ண பிடிக்காது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி வீக்னஸ்லாம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், ஆனால் அந்த கோவத்தை மாத்திக்கிறேன், இப் நான் கொஞ்சம் லேசி ஆனால் நான் பழகிக்கிறேன், அப்படி எல்லா விஷயங்களையும் முன்னாடி உட்காந்து பேசி வேர்ஸ்ட் ஃபேஸை காமிச்சு அதுக்கப்புறமும் வாழ்க்கையில ஒன்னா ரெண்டு பேரால வாழ முடியுதான்னு பார்த்து வாழ்ந்தா சந்தோஷம்தான். ஆனால் அது பாசிபிளா எல்லா நேரத்துலையும், அது வந்து ப்ராக்டிக்கலி அதுவும் நம்ம கல்ச்சரல் நம்மளுடைய ட்ரெடிஷன் பிரகாரம் இதெல்லாம் நடக்காது. பட் டு சர்ப்ரைஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அரேஞ்ச்டு மேரேஜில் அழகாக ஒரு குடும்பமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். ஸோ எப்போவுமே ஒரு சைடு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு நினைக்காம ரெண்டு சைடுமே இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த ரொமான்டிக் லைஃப், அதாவது கப்பிள் லைஃப் வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பட் ஃபேமிலி லைஃப், அப்பா தப்பு பண்ணுறாரு, அம்மா கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை தெரியாமல் விட்டுடுறாங்க, தாத்தா பாட்டி சிப்லிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுறத யாரும் பேசக்கூட மாட்டுறாங்கல்ல. சில ஒரு சில வீட்டில் வந்து அண்ணன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு சில வீட்டில் தங்கச்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் தாத்தா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவார், இல்லை பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அம்மா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தங்க அந்த குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து போர்வையாக போத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியதையும் நம்ம பேசிதான் ஆகணும். 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடன் தான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

For details, call 056-415-4242.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அவங்க பேசிப்பாங்க இவங்க பேசிப்பாங்கன்னு இல்லை, உங்க குடும்பத்துல நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க பேசணும். நீங்க பாக்குறீங்க உங்க தாத்தா ஏதோ ஒரு மனவேதனையில இருக்கிறாரு, உங்க பாட்டி ஏதோ ஒரு மனவேதனையில இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காங்க, உங்க தங்கச்சி இருக்கிறாங்க, உங்க தம்பி இருக்கிறாரு, யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதை நீங்க பாக்குறீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள அப்பா டாமினண்டா இருக்கிறது பிடிக்காம போகுது, இல்ல அம்மா டாமினண்டா இருக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம், இது வந்து நீங்க பாக்குறீங்க, உங்க கண்ணுல அது படுதுன்னா நீங்க பேசலாம். வேற ஒருத்தங்க வந்துதான் பேசணும்னு இல்லை. அதே மாதிரி அம்மா காலகாலமா அட்ஜஸ்ட் பண்றாங்களோ அல்லது அப்பா காலகாலமா அட்ஜஸ்ட் பண்றாங்களோ குடும்பத்துல வரும்போது அத்தனை வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படியே இருக்கட்டும்னு செலவிடாம எந்த வயசுல நம்மளால பேச முடியுமோ, எந்த வயசுல நம்ம பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்க முடியும் தோணுதோ அன்னைக்கு நம்ம பேசலாம். சில நேரங்கள்ல பேரண்ட்ஸே புரிஞ்சுக்காம சில விஷயங்களை பண்ணுவாங்க, அங்கேயுமே பேசலாம். எங்கெல்லாம் நமக்கு வந்து நமக்கு வேணாம்னு தோணுதோ அங்கெல்லாம் பேசலாம். குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்கன்னா அது காது கொடுத்து கேட்கலாம். அந்த குழந்தைக்கும் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் பிடிக்காம போது அதுல நியாயமும் இருக்கலாம். குழந்தை தானே, அவளுக்கு தெரியாது, அவ புரியாம பேசுறான். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு 21-22 வயசு ஆனப்ப கூட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துட்டு இருப்பாங்க. 21 வயசு பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கலாமா? 27 வயசு பையனுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை பார்க்க வைக்கலாமா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல கண்டிப்பா எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. இன்னும் நீங்க கேள்வி கேட்காம இருக்கிறீங்கன்னா கேளுங்க. அதே நேரத்துல அந்த கேள்வி யாரையும் எப்பயும் காயப்படுத்தாத ஒரு கேள்வியா இருக்கணும், சுயநலமற்ற ஒரு கேள்வியா இருக்கணும். அந்த கேள்வி பொதுநலத்துக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்துக்காகவும் இருந்தா சந்தோஷம். இது மாதிரி திரும்பவும் நாளைக்கு வந்து உங்க மனசை குழப்பி அப்படி பேசுறதுக்கு நான் இல்லை, ஏன்னா ஃப்ரீயா வராங்க நாளைக்கு, நான் கிளம்புறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நான் திரும்ப 89.4 தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில வந்து ஹோஸ்ட் பண்றேன். பட் அஃப்கோர்ஸ் குட்டி ஸ்டோரியெல்லாம் நீங்க என்ன ரெகுலரா கேட்க மறந்துடாதீங்க. எவ்ரி வீக்கெண்ட் 2 PM to 4 PM. ஸோ திஸ் இஸ் மீ நிவேதா சானிங் ஆஃப் ஃப்ரம் அன்புடன்னா. நாளையில இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரியா அண்ட் என்னோட அன்புடன் நான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஃபீட்பேக்கை கொடுக்கலாம், அல்லது ஆர்ஜி நிவேதாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ நீங்க ஃபீட்பேக்கா கொடுக்கலாம். See you next time. Take care, Tara. Always stay tuned to 89.4 தமிழ் எஃப்எம். Tata, good night.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: லண்டனில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. லண்டனில் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்துடன் 11,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இதனை முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். முதல்வர் விஜய் வெளியிட்ட மற்றொரு பதிவில் தமிழ்நாட்டின் உலகளாவிய திறன் மையங்களை விரிவுபடுத்துவதற்கும் நிறுவுவதற்கும் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,000 கோடி ரூபாய் முதலீட்டையும் 2,000-க்கும் மேற்பட்ட உயர் மதிப்புடைய புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் வகையில் அமையவுள்ள இந்த மையம் சென்னையில் உள்ள மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட GCC காரிடோர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் திக சார்பில் செப்டம்பர் 17 ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணிக்கும் குடியாத்தத்தில் செப்டம்பர் 15 திமுக கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நடத்தவிருந்த பேரணிக்கும் சர்க்கஸ் அரசின் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை வலதுசாரி அமைப்புகளின் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டை செதுக்கிய பெரியார் அண்ணாவின் பிறந்தநாள் பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா இல்லை அவரது காவி எஜமானர்களின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டதா என்று அவர் வினவியுள்ளார். பெரியார் அண்ணாவை புறக்கணிக்கும் ரீல்ஸ் முதலமைச்சர் உடனே இந்த பேரணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே உள்ள கடற்பரப்பில் 5 புதிய ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஹார்டி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் புரொடக்ஷன் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்டாவில் 5 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க மத்திய அரசின் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிணறுகளிலும் தினசரி 3,000 பேரல் எண்ணெய், 30 லட்சம் கன அடி எரிவாயு எடுக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மயிலாடுதுறை அருகே வங்கக்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் அமைக்கப்பட்டால் மீன்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள காவிரி பாசன மாவட்டங்களின் சூழலை கெடுப்பதற்கான எந்த திட்டமாக இருந்தாலும் அவை முறியடிக்கப்பட வேண்டியவைதான் என்று அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தாலும் கூட எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ள பகுதி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் அதற்கு தமிழக அரசு மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி கட்டாயமாகும். அந்த அனுமதியை தமிழக அரசு வழங்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
1: பிரதமர்
3: நரேந்திரமோடியின் தலைமையிலான இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெளிப்படுத்தியுள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் 11 உறுப்பு நாடுகள், 10 நட்பு நாடுகள், 4 பிராந்திய அமைப்புகள் மற்றும் 7 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்று குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் பிரதமர் மோடியின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனாகும். நாடுகளின் தலைவர்கள் மிகவும் வெளிப்படையான மற்றும் சுமூகமான உரையாடல்களில் ஈடுபட இந்த உச்சி மாநாடு வாய்ப்பளித்தது என்று அவர் கூறினார். உலகில் பெரும் மோதல்கள் மற்றும் ஆழமான பிளவுகள் உள்ள சூழலில் இந்த உச்சி மாநாடு நடைபெற்ற போதிலும் மிகவும் கடினமான சில விவகாரங்களில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் இந்தியா வெற்றி பெற்றது என்றும் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால புரிதல் ஆகியவற்றின் அவசியத்தை பிரிக்ஸ் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். ஹிந்தி மொழியின் வளர்ச்சி இந்தியாவின் மற்ற அனைத்து மொழிகளின் கண்டியும் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். 2026 ஹிந்தி தினத்தை முன்னிட்டு அமித் ஷா இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மை நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஹிந்தி மொழியை மேம்படுத்தும் முயற்சிகள் மற்ற இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஹிந்தி மொழியின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சியை அதிகரிப்பதுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியாவுடனான உண்மையான எல்லைக்கோடு எனப்படும் LAC பகுதியில் 2025 சீனா தனது மக்கள் விடுதலை ராணுவமான PLA படையினரின் நிலைநிறுத்தலை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா எல்லையில் நீடித்து வந்த பதற்றத்தை தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே மீண்டும் அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான தொடர்புகள் அதிகரித்துள்ளன. அதன் பின்னணியில் LAC பகுதியில் சீன ராணுவத்தின் படை நிலைநிறுத்தல் குறைந்திருப்பது எல்லைப் பகுதியில் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான சாதகமான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. எல்லை பதற்றத்தை தணிப்பது மற்றும் இருநாடுகளின் ராணுவங்களுக்கு இடையேயான மோதல்களை தவிர்ப்பது தொடர்பாக இந்தியாவும் சீனாவும் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களுக்கான துணைக்குழு சாதாரணதர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தரம் 12 மற்றும் 13 மாணவர்களுக்காக சமூக ஒற்றுமை, சட்டம், நெறிமுறைகள் ஆகிய பாடப்பிரிவுகளை உள்ளடக்கிய புதிய கற்றல் தொகுதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 2027 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள பொது கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் முன்பள்ளி கல்வி சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அடுத்த சில மாதங்களில் வேகமாக வளர்ச்சியடைய தயாராகி வருகின்றது என்று அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல் மரி தெரிவித்தார். நாங்கள் புயலின் மத்தியில் இருந்தோம், ஆனால் நிலைமையை மிகச் சிறப்பாக கையாண்டு அதில் இருந்து வெளியேறினோம் என்று அவர் கூறினார். அடுத்த மாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். துபாய்க்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 869,000 சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரே மாதத்தில் துபாய்க்கு வந்த சர்வதேச பயணிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையாக இது பதிவாகியுள்ளது. ஹோட்டல்களில் தங்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக மீண்டு வரும் நிலையில் துபாயின் சுற்றுலாத்துறை மீண்டும் வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் குளோபல் வில்லேஜ் தனது 31 சீசனுக்காக அக்டோபர் 14 தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜ் இந்த முறை மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் என்ற கருப்பொருளுடன் தனது புதிய சீசனை தொடங்குகின்றது. எதிர்வரும் அக்டோபர் 14 தேதி தொடங்கும் 31 சீசன் 2027 மே மாதத்துடன் நிறைவுக்கு வருகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி இன்று டசன் கணக்கான ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஹூதி இயக்கம் தெரிவித்துள்ளது. ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹூதி தெரிவித்துள்ளது. ஏமன் ஆயுதப்படைகள் மிகப்பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போர் விமானங்கள் நிறுத்தப்படும் ஹேங்கர்கள், ரேடார் அமைப்புகள், விமான ஓடுபாதைகள், வெடிமருந்து கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இலக்குகள் கமீஸ் முஷாயித் நகரில் உள்ள கிங் காலித் விமான தளத்தில் இலக்கு வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த ராணுவ நடவடிக்கையால் சவுதி அரேபியாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் இழப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏமனின் ஹூதி இயக்கம் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான்டர்லயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் பிரதிநிதிகளாக செயற்படும் குழுக்களின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியில் எங்களுடைய வளைகுடா கூட்டாளிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒற்றுமையாக நிற்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா தீங்கிழைக்கும் நடவடிக்கையிலும் அடக்குமுறை போக்கிலும் ஈடுபடுகின்றது என்று ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. ஐநாவின் அணுசக்தி அமைப்பின் மாநாட்டில் ஈரான் பங்கேற்பதை அமெரிக்க அதிகாரிகள் தடுத்ததாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. பொது கருத்தரங்கில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்படுவது எதிர்காலத்தில் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குகின்றது. அதனால்தான் இத்தகைய அடக்குமுறை அரசியல் அழுத்தத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று ஈரானின் அணுசக்தி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி வியன்னாவில் நடைபெறும் சர்வதேச அணுசக்தி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் எதிர்ப்பினால் தடுக்கப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரியாவின் பொறுப்பு தூதரை அழைத்து ஈரான் விளக்கம் கேட்டுள்ளதுடன் அந்நாட்டின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொஹ்சின் நக்வியிடம் இருந்து பெற்றுக்கொள்ள இந்திய அணி மறுத்த நிலைப்பாட்டுக்கு பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சாக்கியா ஆதரவு தெரிவித்துள்ளார். மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணியின் முடிவு குறித்து பேசிய சாக்கியா இந்திய அணி எடுத்த நிலைப்பாடு சரியானது என்று ஆதரவு தெரிவித்தார். மொஹ்சின் நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக மட்டுமின்றி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக உள்ளார். இந்நிலையில் அவரிடம் இருந்து கோப்பையை பெற்றுக் கொள்ள இந்திய அணி மறுத்த சம்பவம் கிரிக்கெட் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நற்றிணக்கங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: என்ன ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயி.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே details call 0564154242. 89.4

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Bisa kah jembat buah takut? Ya mabu, ya mabu.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: Oh my God. யாரு வரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ
0: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

நல்ல மாதிரி லவ் லவ் வந்துட்டா கேப்பு மாதிரி என்னத்த தான் இது பத்து கிச்சது என்ன கத்துக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மொக்க வாங்கிக்கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல

0: And one day our songs would make history.
1: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: ஒரு ஆணியும் புடுங்க வேணாம்,

பண்ற சீவா, இது ஐயா பண்ற சீவா, இது அசான் பண்ற சீவா, இது அட்டாக் பண்ற

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.